0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே, இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 20ஆம் நாள், பராபவ வருடம் ஆணி மாதம் 27ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் நாள், சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. மங்கள இசை.

சேரும். அதனால் துன்பம் இல்லாமல் இருக்க விரும்புவோர் எந்த உயிர்க்கும் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 320 அதிகாரம் இன்னா செய்ய

0: துன்பங்கள் எல்லாம் துன்பம் செய்தவரையே வந்து சேரும். அதனால் துன்பம் இல்லாமல் இருக்க விரும்புவோர் எந்த உயிர்க்கும் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 320, அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: நேரம் காலை 5:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நலவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளி, இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில், பயிர் வகை பயிர்களின் மூலமாக மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலையம் முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு சென்னை அஞ்சலாக, 7:10 மதுரத்தென்றல், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் ஓர் அறிமுகம், தகவல்கள் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் பகுதி ஒன்று இன்று கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரத்தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 மதுரத்தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 8:30 மதுரத்தென்றல் தொடரும். காலை 9 மணிக்கு அரங்கிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு, ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல். முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம் உலக மக்கள் தொகை தினத்திற்கான சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். உடன் உரையாடுகிறார் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 சங்கீத சாரல், இதில் ராம்நாத் வெங்கட் பகவத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் மிருதங்கம் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். பிற்பகல் 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 பெருமைமிகு பாரதம் ராஜஸ்தான் கோட்டைகள் பற்றிய உரை சித்திரம் எழுதியவர் எம் சண்முகம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை. பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 மதுரத்தென்றல், 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக. மாலை ஒலிபரப்பில் மாலை 5:27 குரல் அமுதம் கேட்கலாம், 5:30 மதுரத்தென்றல். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத்தென்றல், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, இதனை எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதில் உழவர்களுக்கான ஒரு உரையாடல், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம் சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரத்தென்றல், 8:30 இசை மஞ்சரி சிவகங்கை மோகன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், 8:45 எதிர்கால சுகாதாரம் குறித்த நேர்காணல் டாக்டர் எஸ் சதீஷ்குமார் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் IDS மருந்தியல் கல்லூரி, தொகுப்பு எம் ராஜராஜேஸ்வரி அவர்கள். சென்னை அஞ்சலாக இந்நிகழ்ச்சியை கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப்

0: மியூசிக் டெலியஞ்சல். படைப்பு விசாகப்பட்டினம் வானொலி நிலையம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெலியஞ்சலாக 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் வர காத்திருக்கிறது செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இருதரப்பு பேச்சுக்களை நடத்த உள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் காலை 6:01.
2: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
3: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது 3/4 நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிக பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாம இவ்வளோ வேகமா சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
3: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
2: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
3: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
5: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
6: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
5: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
4: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
5: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
6: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
5: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
5: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
6: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
5: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
4: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
7: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: Alcaraz, Karolina Muchova will face compared to Linda Noskova in the women's singles final in London today. And that is the end of this news bulletin.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
3: அறிவுடையார் எல்லாம் உடையார் என்றார் திருவள்ளுவர். அந்த அறிவு திறன் அனைவருக்கும் சமமாக இருக்குமா என்றால் இருக்காது. சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கும். ஆனால் விடாமுயற்சி என்கின்ற திறன் இருந்தால் வெற்றியை தழுவலாம் என்பதே உண்மை. முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் என்றார் வள்ளுவர். முயற்சியே செல்வத்தை படைக்கும், முயற்சி இல்லாமை வறுமையை உண்டாக்கும் என்பது அவரது தெளிந்த சிந்தனை. நம்மில் பலரும் தமக்குள்ள திறமை என்ன என்பதை உணர்வதில்லை, மற்றவர்களுடன் ஒப்பிட்டு தம்மை தாழ்த்தி கொள்ளுகிறார்கள். அது சரியல்ல. நோக்கம் தெளிவாக இருந்தால் ஆக்கம் நன்றாக இருக்கும். என்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் உறுதியாய் வெல்ல முடியும். வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வம் வந்துவிட்டாலே செயல் ஊக்கம் ஓங்கி நிற்கும். உழைப்போம் உயர்வோம் என்று வாழ்ந்தால் எல்லாமே வெற்றியை தாங்கி நிற்கும். மேலான நிலையை ஒருவர் அடைவதும் தாழ்வான நிலையை ஒருவர் அடைவதும் அவர் கையில்தான் உள்ளது என்று கூறுகிறது நீதிநூல். நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் தன்னை நிலைகளுக்கு கீழிடுவானும் நிலையினும் மேன்மேல் உயர்த்து நிறுப்பானும் தன்னை தலையாகச் செய்வானும் தான் என்பது பாடல். எனவே நம்மை உணர்தல் என்பது மிக மிக அவசியம். எதிர்வரும் துன்பத்தையும் துயரத்தையும் பொருட்படுத்தாமல் கடமையில் மட்டுமே கவனம் செலுத்துவது மிக முக்கியம். துக்கத்தை நீக்கிவிட்டு ஊக்கத்தை கை கொள்ள அறிஞர் ஒருவர் என்ன கூறுகின்றார் என்று காண்போம். எப்பொழுதுமே நாம் துக்கத்தை அதிகமாக கொண்டாடக்கூடாது. அப்படி கொண்டாடினால் பிறகு அது நம்மை விட்டு போகவே போகாது. நித்தமும் துக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டியதுதான். துக்கத்தை மிதமிஞ்சி கொண்டாடுவதால் நமது சக்தி குன்றி போகிறது, குறுகிய மனப்பான்மை உண்டாகிறது, மகிழ்ச்சி மறைந்து போகிறது. எனவே வீணாக துக்கப்படாதே. வாழ்வின் இன்பமான பகுதிகளை நினைவில் கொண்டு மன அமைதி பெறுவாயாக. இப்படி தன்னம்பிக்கை மொழிகளை கூறியவர் கிரேக்க அறிஞர் புளூட்டார்க். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் என்பது பெரியோர் வாக்கு. மனத்தை சரியான திசையில் செலுத்துபவரே வெற்றிகளை சந்திப்பர். பூமியில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே என்றார் கவியரசர் கண்ணதாசன். எண்ணங்களின் உயரம்தான் மனத்தின் உயரம், மனத்தின் உயரம்தான் வாழ்வின் உயரம். சந்த பாடல்களும் சிந்து பாடல்களும் கொட்டி கிடக்கும் நம் தமிழில் எண்ணற்ற கருத்துக்கள் எழில் காட்சி தருகின்றன. தலைவர் இளங்குமரனார் எழுதிய ஒரு பாடல் நினைவுக்கு வருகிறது. அடியில் முட்கள் இருந்தாலும் அடித்து குத்தி கிழித்தாலும் செடியில் பூத்து அழகாக சிரிக்கும் ரோஜா மலரைப்பார். இடையில் கற்கள் கிடந்தாலும் எதிர்த்து முட்டி தடுத்தாலும் தடைகள் தாண்டி நடை போட்டு தாவிச் செல்லும் நதியைப்பார். வெடிகள் வைத்து பிளந்தாலும் வெட்டி கொத்தி சிதைத்தாலும் நெடிதாய் உறுதி குலையாமல் நிமிர்ந்து நிற்கும் மலையைப்பார். படிகள் தட்டி விழுந்தாலும் பலர் கைகொட்டி நகைத்தாலும் முடியும் என்று திடமாக முயன்று வெற்றி அடையப்பார். ஆம், உறுதியான எண்ணங்களே தடையில்லா முயற்சிகளை தரும். தடையில்லா முயற்சிகளே வளமான வெற்றிகளை தரும். அந்த வெற்றி பயணத்தை நாளும் தொடர்வோம், நம்பிக்கையாய் நடப்போம்.
2: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.

நேரம் காலை 6:15. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 6:19 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலித்து கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

தங்க குணமே உன்னபிநாதன் வாழ்ந்தார் அங்கே என்றும் நினைந்தே இங்கே தேடிச் செல்வோம் அங்கே வாழ்வில் உன்னதல்ல.

நேரம் காலை 6:28, நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1869 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 6:31 நிமிடத்தில் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் இதோ.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பக்தி மாலை. பராபவ வருடம் ஆணி மாதம் 27 சனிக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்கவிருப்பது ஒரு சொல் கேளீர் மற்றும் இன்று ஒரு செய்தி.

0: அன்பார்ந்த கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் மற்றும் மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் கறவை மாடு வாங்குவதற்கான கடன் திட்டம் வழங்கப்படுகிறது. பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் உறுப்பினர்களில் பயனாளிகளை தேர்ந்தெடுத்து பால் பண்ணை தொடங்குவதற்கு உயர்ந்தபட்சமாக ஒரு பயனாளிக்கு 2 கறவை மாடுகள் வாங்க ₹120,000 மற்றும் கறவை மாடு ஒன்றுக்கு ₹60,000 கடன் வழங்கப்படும். இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்க தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அல்லது மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஒன்றியம் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்காக தேவைப்படும் ஆவணங்கள் சாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் பிறப்பிட சான்றிதழ். பெறப்பட்ட கடனை 3 ஆண்டுக்குள் திரும்ப செலுத்த வேண்டும். இதற்கான வட்டி 7% ஆகும். பயனாளியின் பங்கு 5%. இவ்வாறு தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழக லிமிடெட் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த தேனி மாவட்ட கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு, இம்மாதம் July 1 to 31 வரை தேனி மாவட்டத்தில் உள்ள சுமார் 1,02,490 கால்நடைகளுக்கு கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது. தேனி மாவட்டம் முழுவதும் 54 சிறப்பு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பெற்றுள்ளது. கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாய பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் ஒருநாள் பயிற்சியாக இம்மாதம் 14 அதாவது 14/7/26 செவ்வாய்க்கிழமை அன்று ஆயுர்வேத ஹேர் ஆயில் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. 2 நாள் பயிற்சியாக இம்மாதம் 15 மற்றும் 16 ஹெர்பல் நாப்கின் தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. 1 வார பயிற்சியாக இம்மாதம் 20 முதல் 24 வரை கால் மிதியடி தயாரித்தல் பற்றிய செய்முறை பயிற்சி நடைபெற உள்ளது. இப்பயிற்சிகள் காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். இப்பயிற்சிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9488575716. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 9488575716. இவ்வாறு பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குனர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த தேனி மாவட்ட நேயர்களே, தேனியில் உள்ள மாவட்ட தொழில் மையத்தில் 2 நாள் பேக்கரி பயிற்சி இம்மாதம் 20 மற்றும் 21 காலை 10 முதல் மாலை 4 வரை நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் சேர முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு அழைக்க வேண்டிய அலைபேசி எண் 8098383486. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 8098383486. இவ்வாறு தேனி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் தெரிவிக்கின்றார். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் பயறு வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இன்றைய காலகட்டத்தில் மண் ஆரோக்கியம் வேணும், மனிதனுடைய ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா பயிர் வகை சாகுபடி பரப்பளவை கூட்ட வேண்டும், பயிர் வகை சாகுபடியின் உற்பத்தி திறனை கூட்ட வேண்டும். ரெண்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தேவையை உற்பத்தி திறனை ஒரு வழியில் பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் பயிர் வகை சாகுபடி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கோ அந்த தருணத்தை பயன்படுத்தி அங்கெல்லாம் பயிர் வகை சாகுபடி பரப்பளவை கூட்டி ஒரு சைடு. ரெண்டாவது மற்ற வழிமுறைகள்னு பார்த்தோம்னா எங்கெங்கெல்லாம் பயிர் வகை சாகுபடி செய்து கொண்டு இருக்கோமோ அங்கெல்லாம் அதனுடைய உற்பத்தி திறனை கூட்ட வேண்டும். உதாரணத்துக்கு சொன்னோன்னா நம்ம நெல் தரிசில் வரக்கூடிய பயிர் வகை பயிர்களில் அதில் கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறன் 250 கிலோ தான், 250 கிலோருந்து மேக்சிமம் 300 கிலோ. இரவையில் சாகுபடி பண்ணக்கூடிய அதனுடைய உற்பத்தி திறன் பார்த்தோன்னா 500-600. ஆனால் சில பகுதிகளில் கோடை பருவத்தில் 1 ஏக்கரில் 1000-1200 எடுக்கக்கூடிய விவசாயிகளும் இருக்காங்க. இந்த உற்பத்தி திறன் இப்போ சொல்லணும்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதிக உற்பத்தி திறன் கொண்ட பல்வேறு ரகங்களை வெளியிட்டிருக்கு. அந்த ரகங்களை சரியான முறையில் நாம் மேலாண்மை செய்தால் மட்டுமே நமக்கு தேவைப்படக்கூடிய உற்பத்தி திறனையும் பெற முடியும். இந்த பயிர் வகை சாகுபடி செய்வதாக

0: இருந்தால் மண்ணுடைய வளத்தையும் கூட்டும். நிறைய நேரங்களில் இது எப்படி சார் வரும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் நம்ம உயிர்மை வேளாண்மையாக இருக்கட்டும், நேச்சுரல் ஃபார்மிங்காக இருக்கட்டும், இது பயிர் சுழற்சியாக இருக்கட்டும், பயிரில் ஊடுபயிராக இருக்கட்டும், அல்லது பயிர் சாகுபடியின் மூலமாக இதனால் கிடைக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய தலைச்சத்தை கிரகித்து மண்ணுக்கு மக்காவும் மண்ணுக்கு சத்தாகவும் கொடுத்து மண்ணுடைய வளத்தை பெருக்குவதற்கான ஒரு வழிமுறைகளில் முக்கிய பயிராக இந்த பயிர் இருக்குது. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் என்ன எடுத்திருக்கு, வேளாண்மை பல்கலைக்கழகம் இதற்கான பல்வேறு வகையான வழிமுறைகளை மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதற்கான நிதி உதவியை கொடுத்து உங்களுடைய சாகுபடி பரப்பளவை கூட்டணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக வேளாண்மை பல்கலைக்கழகம் என்ன செஞ்சுருக்குன்னா, என்ன தருணத்தில் நம்ம உதாரணத்துக்கு 4 பருவத்தில் வந்து இதை வந்து சாகுபடி பண்ணுறோம், ஆடி பட்டமாக இருக்கட்டும், சித்திரை பட்டமாக இருக்கட்டும், இல்லாட்டி நெல் தரிசாக இருக்கட்டும், இல்லாட்டி புரட்டாசி பட்டமாக இருக்கட்டும், பருவத்திற்கு உகந்த ரகங்களை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கு. அந்த ரகங்கள் கூடுதலாக உற்பத்தி திறனும் கொண்டது. நிறைய நேரங்களில் வேளாண் பெருமக்கள், சார் உற்பத்தி திறன் இருக்குது, அதுக்கான ரகம்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க, அதற்கான விதை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமாக இருக்கட்டும், வேளாண் ஆராய்ச்சி கழகமாக இருக்கட்டும், விதை உற்பத்தியை பெருக்குவதற்காக CFLD அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முன்னிலை செயல் விளக்கு திட்டம் அஸ் அ கம்யூனிட்டியாக பல பகுதிகளில் விதை உற்பத்தியும் பண்ணி வேளாண் பெருமக்களுக்கு தேவைப்படக்கூடிய விதைகளையும் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைய நம்மளுடைய வேளாண்மை அதாவது பயிரோட மேலாண்மை முறைகள் சரியான முறையில் பயன்படுத்தாததின் காரணமாக அதில் கிடைக்கக்கூடிய உற்பத்தி திறனை நாம் அனுபவிக்கவில்லை. சரியான மேலாண்மை தொழில்நுட்பங்களை நாம் நடைமுறைப்படுத்தணும்னா கட்டாயம் அதிகப்படியான உற்பத்தி திறனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி 400-500 கிலோ வரைக்கும் உற்பத்தி திறன் இருக்கதை 1000 கிலோவாக கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உற்பத்தி திறனை பெருக்கும் பொழுது நம்மளுடைய வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பயிர் வகை பயிர்களுடைய தேவையை குறைக்கலாம், நம்மளுடைய நாட்டோட பொருளாதார மேலாண்மைக்கு உகந்ததாக இருக்கலாம். இதில் என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா, வேளாண் பெருமக்கள் சொல்லக்கூடிய அதாவது குறைபாடு அப்படின்னு பார்த்தோன்னா, எங்களுக்கு குறைவான உற்பத்தி திறன்தே இருக்குது. ரெண்டாவது, நிலையில்லா விலை கிடைக்கிறது எங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு. இதுக்கு ஒரு நிலையான விலை கிடைத்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ மத்திய அரசாங்கமும் அதாவது மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அதற்கான முறைகளை கடந்த 2-3 வருடமாக விவசாய பெருமக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதற்கான மினிமம் சப்போர்ட் ப்ரைஸும் கொடுத்துட்டாங்க. உற்பத்தி திறனை பெருக்குவதற்கு ஆன வழிமுறைகளை இன்று தொழில்நுட்பமாக உங்களுக்கு வழங்கப் போகிறேன். ஒன்று, ரெண்டாவது, எங்கெங்கெல்லாம் நீர் வாய்ப்பு இருக்கோ அங்கே இறவையின் மூலமாக குறுகிய காலம், இந்த நம்ம பயிர் வகை பயிர்களில் குறுகிய காலத்தில் கூடுதல் அதாவது இருக்கிறதுலே கூடுதலாக பெர் டே ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவேன், ஒரு நாள் அதாவது 65 நாளில் நமக்கு கிடைக்கக்கூடிய பயனை ஒரு நாளில் எவ்வளோ கிடைக்குதுன்னு மாற்றி அதை கணக்கீடு செஞ்சிங்கன்னா அதிகப்படியான வருமானத்தை தரக்கூடிய பயிர் வகை முக்கியமாக இருக்கு.
1: இதுவரை பயிர் வகை பயிர்களின் மூலம் மண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலைய முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம்.
2: இத்துடன் இன்றைய இன்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

நேரம் காலை 6:44. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் இனி ஒலிக்க காத்திருக்கிறது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக

0: இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் ஆக்லாந்தில் இன்று காலை பேச்சுக்கள் நடத்தியபோது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் புதுதில்லியில் கையெழுத்தான வர்த்தக ஒப்பந்தம் இருதரப்பு உறவுகளுக்கு இடையே புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஒப்பந்தத்தின்படி இந்தியாவில் இருந்து நியூசிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யப்படும் அனைத்து பொருட்கள் மீதும் 100% வரி சலுகை அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோன்று நியூசிலாந்திலிருந்து இந்தியாவிற்குள் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது வரிவிலக்கு குறைக்கப்பட்டுள்ளது என்றும் திரு மோடி தெரிவித்தார். அடுத்த 15 ஆண்டுகளில் 20 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் திரு பிரதமர் கூறினார். முன்னதாக ஆக்லாந்தில் அந்நாட்டின் அரசு இல்லத்திற்கு இன்று காலை வருகை தந்த பிரதமருக்கு அணிவகுப்புடன் கூடிய மரியாதை அளிக்கப்பட்டது. கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியா நியூசிலாந்து இடையே வர்த்தகம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. பிரதமர் இன்று நியூசிலாந்தின் வர்த்தகம் மற்றும் விளையாட்டு பிரமுகர்களுடன் கலந்துரையாடவுள்ளார். இரு நாடுகளின் மக்களிடையே நிலவும் வலுவான உறவை வெளிப்படுத்தும் விதமாக இந்திய வம்சாவளியினரின் பிரம்மாண்ட கூட்டத்தில் பிரதமர் திரு மோடி இன்று உரையாற்றவுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் இந்திய கடற்படை வீரர்களிடையே நேற்று உரையாற்றிய அவர் இந்திய பெருங்கடல் உலகில் முக்கியமான பகுதிகளில் ஒன்று என்று கூறினார். இந்தியாவின் வர்த்தகத்தில் 90% அதிகமானவை கடல் வழியாகவே நடைபெறுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பு, சிறப்பு பொருளாதார மண்டலம் மற்றும் இந்திய பெருங்கடலில் உள்ள தீவு பகுதிகள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கடல்சார் பாதுகாப்புக்கும் முக்கியமானவை என்று அவர் குறிப்பிட்டார். உலகில் புவிசார் அரசியல் மற்றும் போட்டி அதிகரித்துள்ள நிலையில் இந்திய கடல் எல்லைகளை பாதுகாத்து நாட்டின் வளத்தை கட்டி காப்பதில் கடற்படை பெரும் பங்காற்றி வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். 850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த திட்டத்தால் 6750 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. உலகளாவிய காலணி உற்பத்தி துறையில் தமிழகத்தின் நிலை மேலும் வலுப்படுவதோடு கரூர் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி அதிகரித்து பெருமளவிலான வேலைவாய்ப்பும் ஏற்றுமதியும் பெருகும் என்றும் அரசு கூறியுள்ளது. மகளிருக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இத்திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரை உத்தரவாதமில்லாத கடன் வழங்குவது குறித்து தமிழக அரசு விரைந்து முடிவெடுக்கும் என்று மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். ராமநாதபுரம் அடுத்துள்ள லாந்தை பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நேற்று நடைபெற்ற தொழில் கண்காட்சியை திறந்து வைத்து பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்டில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் தொழில் முனைவோர் மற்றும் மாணவர்கள் தொடங்கியுள்ள 5 புத்தொழில் நிறுவனங்களை அமைச்சர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை கூடுதல் செயலாளர் திரு ஆதிஷ்குமார் சிங், மாவட்ட ஆட்சியர் திரு சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி அருகேயுள்ள கல்வராயன் மலையில் தாழ்தெய்வனூர் கிராமத்தில் நேற்று

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவு முதன்மை சக்தியாக

0: பழங்குடியின மக்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை அமைச்சர் கேட்டறிந்தார். அவர்கள் வழங்கிய மனுவை பெற்றுக்கொண்ட அமைச்சர் இதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மலைவாழ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று கூறினார். கரூரில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பை வகுப்பறையில் மாணவர்களை காண செய்து கிருஷ்ணராயபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியரை பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவுறுத்தலின் பேரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கரூர் மாவட்ட பள்ளிக் கல்வித்துறை அதிகாரி திருமதி மல்லிகா தெரிவித்துள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நேற்று முன்தினம் பள்ளிக் கல்வித்துறை வெளியிட்ட சுற்றறிக்கையை மீறும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 6.55 ரூபாய்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முட்டை விற்பனை வரலாற்றில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கொள்முதல் விலை இது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன. மொத்தமாக 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு அவற்றிலிருந்து தினந்தோறும் 7 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அவை தமிழ்நாடு அரசின் சத்துணவு திட்டத்திற்கு வாரந்தோறும் 2.5 கோடி முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக நாள்தோறும் முட்டைகள் அனுப்பி வைக்கப்படுகின்றன. முட்டைக்கான பண்ணை கொள்முதல் விலையை தினந்தோறும் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டலம் நிர்ணயம் செய்கிறது. நேற்று மாலை நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்த்தப்பட்டு 6.55 ரூபாய்களாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டது. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை வரலாற்றில் அதிகபட்சமாக 6.55 ரூபாய்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. முட்டையின் விற்பனை அதிகரிப்பு, மூலப்பொருட்களின் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் முட்டை விலை தொடர்ந்து ஏறுமுகத்தில் உள்ளதாக கோழி பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இருவரி செய்திகள். காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. மும்பை பாண்ட்ரா மேற்கு பகுதியின் வணிக வளாகத்துடன் கூடிய குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்டுள்ள தீயை அணைக்கும் முயற்சியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பாண்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள கண்டிப்புதூர் பகுதியில் இடித்தாக்கி விசைத்தறி கூடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. சேலம் மேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னை ஆர்கே நகர் பகுதியில் வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து 1200 மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கொல்லத்தில் இருந்து சென்னை செல்லக்கூடிய விரைவு ரயில் தென்காசி மாவட்டம் பாம்புக்கோவில் சந்தை ரயில் நிலையத்தில் இருந்து இன்று முதல் நின்று செல்லும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வரலாற்று சிறப்புமிக்கது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் 2ஆம் கட்ட விரிவாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55.
2: இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
3: மாணவர்களும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு

0: பாதுகாப்போம். இன்றைய மாணவர்கள் நாளைய பாதுகாவலர்கள். ஒரு நாட்டின் எதிர்காலம் அதன் மாணவர்களின் கைகளில் உள்ளது என்று கூறுவார்கள். ஏனெனில் இன்றைய மாணவர்கள்தான் நாளைய விஞ்ஞானிகள், தலைவர்கள், ஆசிரியர்கள், சமூக மாற்றத்தை உருவாக்குபவர்கள். அதனால் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொறுப்பிலும் மாணவர்களுக்கு மிக முக்கியமான பங்கு உள்ளது. சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள இயற்கை உலகம் மட்டுமல்ல, நாம் சுவாசிக்கும் காற்று, குடிக்கும் நீர், வாழும் நிலம், மரங்கள், விலங்குகள் என அனைத்தும் சேர்ந்ததே சுற்றுச்சூழல். இந்த சூழல் பாதுகாப்பாக இருந்தால்தான் மனித வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருக்கும். இன்றைய மாணவர்களின் சிந்தனையே நாளைய உலகின் நிலையை தீர்மானிக்கும். இந்த உண்மையை நாம் அனைவரும் உணர வேண்டும். முன்னொரு காலத்தில் மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தனர், மரங்களை வளர்த்தனர், நீரை சேமித்தனர், இயற்கை வளங்களை மதித்தனர். ஆனால் இன்று வளர்ச்சி என்ற பெயரில் பல இயற்கை வளங்கள் அழிக்கப்படுகின்றன. இதன் விளைவாக காற்று மாசுபாடு, நீர் பற்றாக்குறை, காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனைகள் உருவாகியுள்ளன. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் சக்தி மாணவர்களிடம் உள்ளது. ஏனெனில் நல்ல பழக்கங்கள் சிறு வயதிலேயே உருவாகின்றன. ஒரு மாணவன் சுற்றுச்சூழலை மதித்து வாழத் தொடங்கினால் அது ஒரு குடும்பத்தையும் பின்னர் ஒரு சமூகத்தையும் மாற்றும். திருக்குறள் கூறுகிறது, எண்ணி துணிக கருமம் துணிந்தபின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எந்த செயலை செய்வதற்கும் முன் அதன் விளைவுகளை சிந்திக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். இயற்கையை பயன்படுத்தும் போதும் இதே சிந்தனை அவசியம். மாணவர்கள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பல வழிகளில் பங்களிக்க முடியும். முதலில் மரங்களை பாதுகாப்பது, ஒரு மாணவன் தனது பள்ளியிலும் வீட்டிலும் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கலாம். மரம் நடுவது மட்டுமல்ல, அதை பராமரிப்பதும் முக்கியம். இரண்டாவது தண்ணீர் சேமிப்பு. பள்ளியில் குழாய்களை தேவையில்லாமல் திறந்து விடாமல் பார்த்து கொள்ளலாம். வீட்டில் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம். மூன்றாவது பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல். பள்ளிக்கு செல்லும் போது மீண்டும் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் பாட்டில், உணவு பெட்டி போன்றவற்றை பயன்படுத்தலாம். ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கலாம். நான்காவது சுத்தமான சூழலை உருவாக்குதல். குப்பைகளை எங்கு வேண்டுமானாலும் வீசாமல் குப்பை தொட்டியில் போட வேண்டும். நமது நண்பர்களுக்கும் இதை எடுத்துச் சொல்ல வேண்டும். ஒரு சிறிய கவிதை. சிறு கைகளில் பெரிய மாற்றம், மாணவர் மனதில் பசுமை எண்ணம். இன்று விதைக்கும் நல்ல பழக்கம் நாளை உருவாக்கும் புதிய உலகம். மாணவர்களின் சிறிய முயற்சிகள் கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். உதாரணமாக ஒரு பள்ளியில் உள்ள 1000 மாணவர்களும் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நட்டால் அது 1000 மரங்களாக மாறும். அந்த மரங்கள் பல ஆண்டுகளுக்கு காற்றை தூய்மைப்படுத்தும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது பாட புத்தகத்தில் படிக்கும் ஒரு பாடம் மட்டுமல்ல, அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒரு பழக்கம். டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், கனவு காணுங்கள், அந்த கனவை செயலாக்குங்கள். நல்ல சுற்றுச்சூழல் கொண்ட உலகை உருவாக்க வேண்டும் என்று கனவு மாணவர்களிடம் இருந்தால் அதை செயலாக்கும் சக்தியும் அவர்களிடம் உள்ளது. இன்றைய தொழில்நுட்ப உலகில் மாணவர்கள் சமூக ஊடகங்கள், அறிவியல் திட்டங்கள், விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மூலம் சுற்றுச்சூழல் பற்றிய கருத்துக்களை பரப்ப முடியும். ஒரு மாணவன் தன்னை மாற்றிக்கொண்டால் அவனுடைய குடும்பம் மாறும். குடும்பம் மாறினால் சமூகம் மாறும். சமூகம் மாறினால் நாடு மாறும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. நாம் நமது எதிர்காலத்திற்காக பெரிய கனவுகளை காண்கிறோம். ஆனால் அந்த கனவுகளை நிறைவேற்ற தூய்மையான பூமி இல்லை என்றால் என்ன செய்வோம்? எனவே சுற்றுச்சூழலை பாதுகாப்பு என்பது எதிர்காலத்தை பாதுகாப்பதாகும். மாணவர்கள் இயற்கையின் எதிரிகள் அல்ல, அதன் காவலர்கள் ஆக வேண்டும். அறிவும் பொறுப்புணர்வும் கொண்ட மாணவர்கள் உருவானால் பசுமையான உலகம் நிச்சயம் உருவாகும். நிறைவாக, மாணவர்களின் கையில் புத்தகம் மட்டுமில்லை, பூமியின் எதிர்காலமும் உள்ளது என்ற உண்மையை மனதில் கொண்டு சுற்றுச்சூழலை நேசிப்போம், பாதுகாப்போம், மரம் வளர்ப்போம், நீரை சேமிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம், பசுமையான எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். மணி
2: ஆகாஷ்வாணி சுழல் விளக்கு நேயர்கள் கேட்கவிருக்கும் செய்தி கட்டுரை: பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் என். ஹேமாவதி.
3: உலகை

ஆளும் மிகப்பெரிய நுகர்வு பொருள் என்றால் அது புதைப்படிம எரிபொருள்தான். உலக நாடுகளின் பொருளாதாரம், தொழில் மற்றும் போக்குவரத்து ஆகியவை இவற்றையே பெரிதும் சார்ந்துள்ளன. புதைப்படிம எரிபொருள் என்பது கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் எச்சங்கள் பூமிக்குள் அதிக அழுத்தம் மற்றும் வெப்பத்தின் காரணமாக மாற்றமடைந்து உருவான இயற்கை எரிபொருளாகும். இது மிகவும் அளவாகத்தான் பூமிக்கு கீழே இருக்கிறது. பல்வேறு தரவுகளின்படி இந்த உலகில் சுமார் 1.77 trillion பீப்பாய்கள் கச்சா எண்ணெய் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள தேவையின் அடிப்படையில் கணக்கிட்டால் சுமார் 47 ஆண்டுகளுக்கு போதுமானதாக மதிப்பிடப்படுகிறது. ஆனால் இது எதிர்கால நுகர்வு, புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் மாற்று ஆற்றல்களின் பயன்பாட்டை பொறுத்து மாறக்கூடும். உலகின் 3வது மிகப்பெரிய கச்சா எண்ணெய் நுகர்வாளரான இந்தியா தனது எண்ணெய் தேவையில் சுமார் 85% வரை இறக்குமதி செய்கிறது. கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டால் நாடே ஸ்தம்பித்துவிடும் என்பதால் இதற்காக பிற நாடுகளை சார்ந்தே இருக்க வேண்டியிருக்கிறது. சமீபத்தில் கூட ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் யுத்தத்தால் ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதாலும் வளைகுடா நாடுகளில் கச்சா எண்ணெய் உற்பத்தியாகும் இடங்கள் தாக்குதலுக்கு உள்ளானதாலும் கச்சா எண்ணெய்க்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. அது இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனையும் பாதித்தது. மேலும் புதைப்படிம எரிபொருள் பயன்பாட்டால் கார்பன் டை ஆக்சைடு போன்ற பசுமையில்ல வாயுக்கள் வெளியேறி காலநிலை மாற்றத்திற்கு காரணமாகின்றன. அதன் விளைவுகளை இந்த உலகம் எதிர்கொள்ள ஆரம்பித்துவிட்டது. அது மட்டுமின்றி புதைப்படிம எரிபொருள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே இன்னும் மிச்சம் இருப்பதால் அதற்கு மாற்று சக்திகளை தேட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. இந்தியா பல வருடங்களுக்கு முன்பே அதற்கான மாற்றை தேட ஆரம்பித்துவிட்டது. 2070ஆம் ஆண்டுக்குள் 0% புதைப்படிம எரிபொருள் பயன்பாடு என்ற இலக்குடன் அடுத்தடுத்த மாற்று திட்டங்களை உருவாக்க தொடங்கிவிட்டது நம் தேசம். புதைப்படிவ எரிபொருள் ஆதரவை சீராக குறைத்து சூரிய சக்தி, மின்சார வாகனங்கள் மற்றும் வலுவான ஆற்றல், உயிரி எரிபொருள் ஆகியவற்றில் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை உருவாக்க தொடங்கிவிட்டது. வரும் 2030ஆம் ஆண்டுக்குள் புதைப்படிவமற்ற எரிபொருட்கள் மூலம் 40% உற்பத்தி திறனை அடைவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. இருப்பினும் அந்த இலக்கினை 2020 நவம்பரில் முன்னதாகவே நாம் எட்டிவிட்டோம். புதைப்படிம எரிபொருள்களை பொறுத்தவரை அதிக அளவில் பயன்பாட்டில் உள்ளவை பெட்ரோல், டீசல் போன்றவைதான். அவற்றின் பயன்பாட்டை குறைக்கும் வகையில் பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டத்தை 2003 மத்திய அரசு தொடங்கியது. எத்தனால் என்பது தாவரங்களிலிருந்து பெறப்படும் ஒரு வகை உயிரி எரிபொருள். இது பெரும்பாலும் சர்க்கரை அல்லது மாவுச்சத்து நிறைந்த பயிர்களிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலும் கரும்பு, மொலாசஸ், மக்காச்சோளம், அரிசி போன்ற மூலப்பொருட்கள் மூலம் இதை தயாரிக்கிறார்கள். அவற்றிலுள்ள சர்க்கரை அல்லது மாவுச்சத்தை ஈஸ்ட் மூலம் நொதிக்க வைத்து காய்ச்சி வடித்தல் மூலம் சுத்திகரித்து எத்தனால் பெறப்படுகிறது. இது மிகச்சிறந்த உயிரி எரிபொருளாகும். பெட்ரோலில் எத்தனால் கலப்பதால் பல நன்மைகள் விளைகின்றன. முதன்மையாக கச்சா எண்ணெய் இறக்குமதி குறையும். 2024-2025 நிதியாண்டில் இந்தியா கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்களை இறக்குமதி செய்ய சுமார் 161 பில்லியன் அமெரிக்க டாலர் செலவிட்டுள்ளது. இது இந்திய மதிப்பில் சுமார் 14 லட்சம் கோடி ரூபாய். இந்த காலகட்டத்தில் சுமார் 242.4 மில்லியன் மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்துள்ளது. பெட்ரோலில் எத்தனால் கலப்பதன் மூலம் அந்நிய செலாவணியை மிச்சப்படுத்த முடியும். அதைவிட முக்கியமாக அன்றாட செயல்பாடுகளுக்காக பிற நாடுகளை சார்ந்திருக்கும் நிலை மாறும். மற்றும் ஒரு பலன், புதைப்படிம எரிபொருளால் ஏற்படும் காற்று மாசுபாட்டை எத்தனால் கலப்பதன் மூலம் குறைக்க முடியும். 1 லிட்டர் பெட்ரோலை முழுமையாக எரித்தால் சராசரியாக 2.3 கிலோகிராம் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தில் வெளியேறும். எத்தனால் சேர்ப்பதால் இந்த அளவை குறைக்க முடியும். அதோடு எத்தனால் உயிரி எரிபொருள் என்பதால் விவசாயிகளுக்கு அது புது வாய்ப்புகளை உருவாக்கி தரும். கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு அதிக தேவை ஏற்படும். எத்தனால் என்பது புதுப்பிக்கத்தக்க எரிபொருள். அதனால் சூழலியல் பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதோடு நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பும் அதிகரிக்கும். பெட்ரோலில் எத்தனால் கலக்கும் திட்டமான எத்தனால் பிளண்டட் பெட்ரோல் எனப்படும் இபிபி திட்டம் இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு, உயிரி எரிபொருள் உத்தி ஆகியவற்றின் ஒரு முக்கிய தூணாக உருவெடுத்துள்ளது. இந்த திட்டம் 2003 மத்திய அரசால் தொடங்கப்பட்டது. முதல்கட்டமாக

0: 9 மாநிலங்கள் மற்றும் 4 யூனியன் பிரதேசங்களில் 5% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனை அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டம் E5 என்று அழைக்கப்பட்டது. 2006 அந்த திட்டம் நாடு முழுவதும் பெரும்பாலான மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. 2030க்குள் 20% எத்தனால் கலப்பதை இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. ஆனால் ஜூன் 2021 நிதி ஆயோக் மற்றும் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் இணைந்து ரோட்மேப் ஃபார் எத்தனால் பிளெண்டிங் இன் இந்தியா 2020-25 என்ற அறிக்கையை வெளியிட்டன. இந்த அறிக்கையின் நோக்கம் இந்தியாவில் 2025க்குள் பெட்ரோலில் 20% எத்தனால் கலப்பை நடைமுறைப்படுத்துவதற்கான முழுமையான செயல் திட்டத்தை உருவாக்குவதாகும். திட்டமிட்டதை விட 5 ஆண்டுகள் முன்னதாகவே எத்தனால் கலப்பை 20% அதிகரிக்க மத்திய அரசு தீவிரம் காட்டியது. அதன் அடிப்படையில் 684 கோடி லிட்டர் என்ற அளவில் இருந்த எத்தனால் தயாரிப்பை 1500 கோடி லிட்டராக அதிகரிக்க திட்டமிடப்பட்டது. அதே நேரம் எத்தனாலை தாங்கக்கூடிய ரப்பர் மற்றும் உலோக பகுதிகள் என்ஜின் வடிவமைப்போடு வாகனங்களை உற்பத்தி செய்யுமாறு உற்பத்தி நிறுவனங்களுக்கு பரிந்துரைகள் வழங்கப்பட்டன. இதையடுத்து 2023 பிப்ரவரி 6 பெங்களூருவில் நடந்த இந்திய எரிசக்தி வார நிகழ்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பெட்ரோலில் 20% எத்தனால் கலந்து விற்பனை செய்யும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். முதல்கட்டமாக 11 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள 84 பெட்ரோல் நிலையங்களில் E20 பெட்ரோல் விற்பனை தொடங்கப்பட்டது. சோதனை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த விற்பனையின் சாதக பாதகங்கள் ஆராயப்பட்டு படிப்படியாக இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இந்தியா 20% கலப்பு இலக்கை திட்டமிட்ட காலத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன்பே அடைந்துள்ளது. எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துவது குறித்து சமூக வலைதளங்களில் ஏராளமான வதந்திகள் பரவி வருகின்றன. எத்தனால் கலப்பால் வாகனங்களின் என்ஜின் பாதிக்கப்படும் என்றும் காப்பீடு செல்லாததாகும் என்றெல்லாம் பரப்புகிறார்கள். இந்த வதந்திகளை முழுமையாக மத்திய அரசு மறுத்துள்ளது. இந்திய வாகன ஆராய்ச்சி சங்கம் நடத்திய சோதனைகளில் வாகனங்களின் இயக்கத்திறன் பாதிக்கப்படவில்லை என்பதுடன் வாகன தயாரிப்பு மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் இதற்கு முழு வாரண்டி மற்றும் காப்பீடு வழங்குவதும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் 2014-2015 நிதியாண்டு முதல் இதுவரை 1.9 லட்சம் கோடி ரூபாய் அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டுள்ளதையும் இதன் மூலம் விவசாயிகள் பெரும் பயனடைந்துள்ளதையும் மத்திய அரசு சுட்டிக்காட்டியுள்ளது. 20% எத்தனால் கலப்பு என்பது சோதனை எரிபொருள் அல்ல. அமெரிக்கா, பிரேசில், ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் பல தசாப்தங்களாக இத்தகைய எத்தனால் கலப்பு பெட்ரோல் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதனால் எவ்வித தயக்கமும் இன்றி எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்தலாம். அடுத்த 20 ஆண்டுகளில் வேறு எந்த நாட்டை விடவும் நமக்குத்தான் எரிசக்திக்கான தேவை அதிகம். பெருகி வரும் உலக தேவையில் 28% நம்மால் ஏற்படுவதாகும். 20% எத்தனால் பெட்ரோல் திட்டம் மிகுந்த பொருளாதார முக்கியத்துவம் கொண்டது. தவிர வேலை வாய்ப்புகளும் இதன் மூலம் உருவாகும். வனங்கள், வேளாண் நிலங்களில் இருந்து கிடைக்கும் மக்கும் வேளாண் கழிவுகள், கரும்பு சக்கை, தாவர எண்ணெய், விளைநிலம் அல்லாத பகுதிகளில் வளரும் புதர்கள் கொண்டு எத்தனால் உற்பத்தி செய்யப்படுகிறது. கிராமங்களில் வசிக்கும் நிலமற்ற ஏழைகள் இப்பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் மூலம் பணிகள் வழங்கப்படும். புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவதிலும் தீவிரம் காட்டப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் தனிநபர்கள் முதலீடு செய்து உயிரி எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபடவும் மத்திய அரசு ஊக்குவிக்கிறது. வேலைவாய்ப்புகளை உருவாக்குகின்ற வலுவான துறையாக இது பரிணமிக்க வேண்டும் என்பது அரசின் எண்ணமாகவும் உள்ளது. அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நேரடியாக வலிமை சேர்க்கும் திட்டமாகவும் எத்தனால் நோக்கிய நகர்வு உள்ளது.
1: நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் E20 திட்டம் குறித்த ஒரு பார்வை. எழுதியவர் N. ஹேமாவதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட இந்த இனிய நாளை மதுரத்தின்றல் நிகழ்ச்சியோட துவங்கலாமா? நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

12:12 மதுர தண்டல் நிகழ்ச்சிய டிசம்பர் பூக்கள் திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் குழுவினர் குரல்ல இனிய பாடலோடு ஆரம்பிக்கலாமா? இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மாதியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் 7:15 தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவது

0: அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆக்லாந்தில் நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சனுடன் இன்று காலை பிரதிநிதிகள் மட்டத்திலான பேச்சுக்களின் போது இதனை அவர் தெரிவித்தார். இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் கடல் மார்க்கமாக இரு நாடுகளுக்கு இடையே உள்ள நெருக்கமான ஒத்துழைப்பு காரணமாக இரு நாடுகளும் இயல்பான நட்பு நாடாக உள்ளன என்று கூறினார். இரு நாடுகளுக்கு இடையே அதிகரித்து வரும் வர்த்தகம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் திரு மோடி கூறினார். கடந்த ஆண்டு ஹோலி பண்டிகையின் போது நியூசிலாந்து பிரதமர் இந்தியாவுக்கு வருகை தந்ததை குறிப்பிட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி, ஹோலியின் வண்ணங்களைப் போல அவரது வருகை இரு நாடுகளின் உறவிலும் புதிய எழுச்சியை உருவாக்கியது என்று கூறினார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் பேசுகையில், கடந்த 40 ஆண்டுகளில் இந்திய பிரதமர் ஒருவர் நியூசிலாந்து வருகை தருவது சிறப்பானது என்று கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டார். இரு நாடுகளுக்கிடையே மக்களுக்கு இடையிலான தொடர்புகள் கடந்த சில ஆண்டுகளாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நேற்று புதுதில்லியில் மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவாலுடன் துறைமுகங்களின் பாதுகாப்பு ஏற்பாடு குறித்து ஆய்வு செய்தபோது இதை அவர் தெரிவித்தார். துறைமுக பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற தனியார் பாதுகாப்பு முகவர்களிடம் மட்டுமே பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும் என்றும், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரால் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துறைமுக பாதுகாப்பு பயிற்சி நிறுவனத்தில் தற்போதுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளை பயன்படுத்தி மேம்படுத்தப்பட்ட பயிற்சியை விரைவில் தொடங்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா அறிவுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். புதுதில்லியில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் நேற்று உரையாற்றிய அவர், அறிவியல் மற்றும் சமூகம் இணைந்து வளர்ந்து வரும் இன்றைய சூழலில் செயற்கை நுண்ணறிவை ஒரு சவாலாக பார்க்காமல் அதை வாய்ப்பாக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இந்தியாவின் பாரம்பரிய கலாச்சாரத்திற்கும் தேசிய முன்னுரிமைகளுக்கும் ஏற்ப அமைய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த விழாவில் பேசிய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர், தொழில்நுட்பங்களை வெறும் பயன்பாட்டாளராக பெண்கள் பார்க்கக்கூடாது என்றும், புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்குவதிலும் பெண்கள் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அனைவரையும் உள்ளடக்கிய சமூகத்தை உருவாக்க தொழில்நுட்ப புத்தாக்கத்தில் பெண்களின் பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். இந்தியா AI திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் வலுவான செயற்கை நுண்ணறிவு உள்கட்டமைப்பை அரசு உருவாக்கி வருவதாகவும் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்தார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று ஓமன் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பதர் பின் ஹமத் அல் புசாயிதியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார். வர்த்தகம், முதலீடு, கடல்சார் வணிகம், தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பாக இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தியதாக சமூக ஊடகத்தில் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், அந்த பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நீடித்த தன்மையை உறுதி செய்வதற்கான முயற்சிகள் குறித்தும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா ஒமன் நாடுகளுக்கிடையே உத்திசார்ந்த ஒப்பந்தம் தொடர்பாகவும் பேச்சுக்கள் நீடித்ததாக திரு ஜெய்சங்கர் மேலும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. விசாகப்பட்டினத்தில் உள்ள கிழக்கு கடற்படை தலைமை அலுவலகத்தில் நடைபெறவுள்ள விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கலந்து கொள்கிறார். பாதுகாப்புத்துறையில் தன்னிறைவை குறிக்கும் வகையில் உள்நாட்டில் உள்ள தொழில்நுட்பத்தை கொண்டு இந்த கப்பல் கட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் கட்டுமானத்தில் ஏராளமான சிறு குறு நடுத்தர நிறுவனங்களும் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்த கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அதிநவீன ஆயுதங்களும் சென்சார் மற்றும் மின்னணு சாதனங்களும் உள்நாட்டை சேர்ந்தவை என்று கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். மகாராஷ்டிரா முன்னாள் முதலமைச்சர் அஜித் பவார் விமான விபத்தில் உயிரிழந்தது தொடர்பாக தேவைப்பட்டால் சிபிஐ விசாரணைக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் என்று முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். அம்மாநில சட்டப்பேரவை மற்றும் சட்டமேலவையின் மழைக்கால கூட்டத்தொடர் நேற்று நிறைவடைந்தது. நேற்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சினையை எழுப்பிய போது அதற்கு பதிலளித்த அவர், விமான விபத்து குறித்து தனித்தனியாக இரண்டு விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். விமானத்தை இயக்கிய விமானி குறித்து இதுவரை சந்தேகத்திற்குரிய எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும், விமானத்தின் அனைத்து தொழில்நுட்ப அமைப்புகளும் ஆய்வு செய்யப்பட்டு இடைக்கால அறிக்கை பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இறுதி அறிக்கை வரும் ஜனவரி மாதம் கிடைக்கும் என்றும், அதன் பின்னர் விசாரணையின் அடுத்த கட்டம் குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். ரயில்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் செயல்திறனை அதிகரிக்கவும் வடக்கு ரயில்வேயில் 680 வழித்தடங்களில் கவாச் பாதுகாப்பு அமைப்பை செயல்படுத்த வகை செய்யும் 206 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. அதிக பயணிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் மற்றும் முக்கியமான வழித்தடங்களில் ரயில் பாதைகளின் பாதுகாப்பை பலப்படுத்த இது உதவும் என்று ரயில்வே அமைச்சக உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தில்லி கோட்டத்திற்குட்பட்ட ரேவாரி தில்லி தில்லி பட்டின்டா வழித்தடங்களில் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு தொழில்நுட்பம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சிக்னல் மீறல் சம்பவங்கள் மற்றும் ரயில் விபத்துகளை தடுப்பதன் மூலம் ரயில்வே பாதுகாப்பை கணிசமாக மேம்படுத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். குஜராத் மாநிலம் முழுவதும் கிராமப்புற இணையதள உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் விதமாக குஜராத் அரசு மற்றும் BSNL ஆகியவற்றிற்கு இடையே முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மேம்படுத்தப்பட்ட பாரத் நெட் திட்டத்தை குஜராத்தில் செயல்படுத்துவதற்காக இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் குஜராத்தில் உள்ள சுமார் 14,287 கிராம ஊராட்சிகளில் அதிவேக இணைய சேவை வழங்கப்பட உள்ளது. ஏற்கனவே உள்ள 14,264 கிராம ஊராட்சிகளில் இணைய கட்டமைப்பு தடையின்றி இயங்கும் வகையில் அதன் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் புதிதாக உருவாக்கப்பட்ட 23 கிராம ஊராட்சிகளில் இணைய வசதியை ஏற்படுத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் தென்மேற்கு பகுதியான ஓயோ மாநிலத்தில் சுமார் 2 மாதங்களுக்கு முன்பு பள்ளிகளிலிருந்து கடத்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் நைஜீரிய பாதுகாப்பு முகமைகளால் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தகவலை அதிபரின் செய்தி தொடர்பாளர் திரு பேயோ ஒன்னனுஹா நேற்று அறிவித்தார். ஒருங்கிணைந்த பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் கடத்தப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மீட்கப்பட்ட சில பாதிக்கப்பட்டவர்களின் புகைப்படங்கள் மற்றும் காணொலியுடன் கூடிய அறிக்கையில் இந்த நடவடிக்கையின் போது கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது நைஜீரியாவின் உள்நாட்டு உளவு அமைப்பான அரசு பணிகள் துறையின் காவலில் இருப்பதாகவும் திரு ஒன்னனுஹா குறிப்பிட்டார். மேலும் இந்த நடவடிக்கையின் போது கடத்தல்காரர்களில் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அவர் தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. இங்கிலாந்துக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லண்டனில் நேற்று தொடங்கிய இந்த போட்டியில் ஆட்ட நேர இறுதியில் இங்கிலாந்து 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்திருந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25.

0: 32 நொடிகள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள். ஊட்டச்சத்துக்கள் பற்றிய தகவல்கள் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள். வணக்கம் மேடம்.
2: வணக்கம் விக்னேஷ்.
1: ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னா என்ன? இது உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது?
2: உணவில் உள்ள உடலுக்கு தேவையான ஊட்ட பொருட்களை ஊட்டச்சத்து என்கிறோம். பொதுவாக அது நமக்கு

0: விக்னேஷ்.
1: ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னா என்ன? இது உடம்புக்கு எந்த அளவுக்கு முக்கியமானது?
0: உணவில் உள்ள உடலுக்கு தேவையான ஊட்ட பொருட்களை ஊட்டச்சத்து என்கிறோம். பொதுவாக அது நமக்கு உடலுக்கு ஆற்றல் தருவதற்கு உதவுகிறது. எப்படி நம்மளுக்கு ஒரு வாகனம் வந்து எரிபொருள் இல்லாமல் இயங்காதோ, அது போல ஊட்டச்சத்து இல்லாமல் உடல் இயக்கம் சிறப்பாக நடைபெறாது. மேலும் வந்து வளர்ச்சிக்கு உதவுகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி, சேதமடைந்த திசுக்களை சரி செய்வது போன்ற பல நன்மைகளை உடலுக்கு தருகிறது.
1: ஊட்டச்சத்துக்கள் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கறத சொன்னீங்க. பொதுவா அனைத்து விதமான உணவுகளும் ஏறக்குறைய சமையல் செய்துதான் நம்ம உண்றோம். சமையலினால் இழக்கப்படும் ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன?
0: பொதுவாக சமையலினால் அதிகமான வெப்பம் காரணத்தினாலும், நீரினால் கரையக்கூடிய சத்துக்கள், விட்டமின் சி மற்றும் விட்டமின் பி போன்றவை அழியும் அல்லது குறையும். பொட்டாசியம் சத்துக்கள் அதே போல் நீரில் கரையும் தன்மை உள்ளது, அவையும் சமையலின் போது குறையவோ அல்லது அழியவோ வாய்ப்புண்டு. பாலிஃபினால்ஸ், பொதுவாக டீ காஃபி போன்றவற்றில் காணப்படும் பாலிஃபினால்ஸ் அதிகமாக நாம் ஆக்சிஜன் எக்ஸ்போஸ் பண்ணும் போதும் அல்லது அதிகமாக கொதிக்க வைக்கும் போதும் அழியறதுக்கான வாய்ப்புண்டு.
1: உணவுகளை சமைக்கும் முறை மற்றும் சத்துக்களோட பாதுகாப்புகள் பற்றி சொல்லுங்க.
0: பொதுவாக ஆவியில் வேக வைக்கும் முறையே சிறந்த முறையாகும். அனைத்து காய்கறிகளையும் தானிய வகைகளும் ஆவியில் வேக வைப்பது நன்மை தரும். மைக்ரோவேவ் குக்கிங், ஏன்னா அதில் அதிகமாக தண்ணி யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், ப்ளஸ் ஹீட் டைமிங்ஸ் கூட நம்ம அதை குக் பண்ணுறதுனால அதனாலையும் சத்துக்கள் பாதுகாக்கப்படுகிறது. இது தவிர்த்து அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நிறைய தண்ணீர் ஊற்றி சமைக்கக்கூடாது, அதிக வெப்பத்தில் சமைக்கக்கூடாது. ஒருவேளை அதிகமாக தண்ணீர் ஊற்றிட்டால் கூட அது மறுசுழற்சி முறையில் நம்மளுக்கு சூப்லேயோ அல்லது குழம்புலையோ அல்லது ரசத்துலேயோ நம்ம அந்த தண்ணீரை யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். குறைவான நேரம் சமைத்தல், மூடி வைத்து சமைத்தல், நம்ம காய்கறிகளையோ கீரைகளையோ மூடி வைத்து சமைப்பதனாலும் நம்மளால் சத்துக்களை பாதுகாக்க முடியும். பொதுவாக சமைத்து முடித்த பிறகு எலுமிச்சை சாறு, ஆரஞ்சு ஜூஸ், கொத்தமல்லி இந்த மாதிரி விட்டமின் சி உள்ள பொருட்களை நம்ம சேர்க்கலாம்.
1: என்னென்ன பொருட்கள் நம்ம செய்ய காத்திருக்கிறோம், அதை எப்படியெல்லாம் நம்ம உண்ண காத்திருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த உணவோட கலவை சரியான அளவில் இருக்குங்கிற சமயத்தில் ஊட்டச்சத்துக்களை நிச்சயமாக உடலுக்கு பாதுகாப்பான முறையில் தரலாம் அப்படின்னு சொன்னீங்க. உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை முழுமையாக இந்த உடல் கிரகிப்பதற்கு நாங்கள்லாம் என்ன பண்ணணும்?
0: பொதுவாக உணவை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். 20-30 முறையாவது நம் வாயில் வைத்த உணவை மென்று பொறுமையாக டிவியோ அல்லது ஃபோனோ எதுவும் பார்க்காம மென்று சாப்பிடணும். ரெண்டாவது, நல்ல கொழுப்புகளை சேர்க்க வேண்டும். இப்போ ADEK போன்ற சத்துக்கள் வந்து கொழுப்பு இருந்தால் மட்டுமே உடம்பில் உறிஞ்சப்படும். நல்ல கொழுப்புங்கிறது வேர்க்கடலை, பாதாம், அக்ரூட், எல், ஆலி வெண்ணெய், இதெல்லாம் நல்ல கொழுப்புகள். குடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதற்காக ப்ரோபயாட்டிக் என்று சொல்லப்படும் தயிரோ அல்லது மோரோ அல்லது அரிசி தண்ணீரோ, அதாவது சாதம் வடித்த தண்ணீர் அல்லது சாதத்தை முதல் நாள் பழைய சாத தண்ணீர் வச்சு அதை காலையில் குடிக்கிறது, இதையெல்லாம் வந்து குடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமானவை. போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும், ஏன்னா இது செரிமானத்தை மேம்படுத்தும். உணவு உண்ணும்போது காஃபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற வற்றை தவிர்க்க வேண்டும். நல்ல உடற்பயிற்சி வேண்டும். அகைன், உடற்பயிற்சி உங்களுக்கு செரிமானத்தை சிறப்பாக நடத்துவதற்கு ஏற்படுத்தும். போதுமான தூக்கம் வேண்டும்.
1: என்னதான் ஊட்டச்சத்துக்களை சரியான அளவு நாம் எடுத்துக்கொண்டாலும் அந்த ஊட்டச்சத்துக்களோட முழுமையான சத்துக்கள் கிரகிக்கப்பட்டு இரத்த ஓட்டத்தில் சென்று ஒவ்வொரு செல்களுக்கும் செல்ல வேண்டும் என்றால் உடற்பயிற்சியும் தேவை அப்படிங்கிறத எங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஊட்டச்சத்து குறைபாட்டினால் வரக்கூடிய பொதுவான அறிகுறிகள் என்னென்ன?
0: சோர்வு மற்றும் சக்தி குறைதல், பலவீனம், நோய் தொற்று, முடி உதிர்தல், நகங்கள் எளிதில் உடைதல், வாய்ப்புண், தோல் வறட்சி, தசைப்பிடிப்பு, காயங்கள் ஆற தாமதமாகுதல், எலும்பு மற்றும் மூட்டுவலி. நீண்ட காலம் சத்து குறைபாடு நீடித்தால் உடல் வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்பு ஆரோக்கியம், தசை வலிமை, மூளை செயல்பாடு ஆகியவை பாதிக்கப்படும்.
1: இன்றைய நலமாய்வாள நிகழ்ச்சியில் ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் பகுதியில் நமக்கான தகவல்கள் வழங்கினார் உணவியல் நிபுணர் ஆர். செல்வ அபிராமி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சி நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு காடு, நல்ல மரம்லாம் செழித்து இருந்தது. அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார். அவர் எப்படின்னா எப்போவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார், ஏன்னா அவருடைய இருப்பிடமே அதுதான். அவர் என்ன பண்ணுவார், 3 கல் வச்சுருந்தார். செங்கல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். எதுக்கு அந்த 3 கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை. அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார், இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சு

0: உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார், அப்படியே தூங்கி போடுவார். மழை பெய்யுதுன்னு வச்சுங்க, அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா, அதனால் தண்ணி வந்து அடியில் ஓடி போடும், உடம்பு நனையாது. மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது, அவர் தூக்கமும் கிடையாது, நிம்மதியாக தூங்குவார். பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார். அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல, அது பாட்டுக்கு நடந்து போடும், அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார். யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார், அவ்வளவுதான். ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான். அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான், பரிதாபப்பட்டான். ஐயோ பாவம், இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு, என்ன பாடுபடுவார், இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம், அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான். அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க. எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார். இருந்தாலும் மன்னர் உத்தரவு, நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க. சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார். புறப்படும் பொழுது என்ன பண்ணாருன்னா, மறக்காமல் அந்த மூணு கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார். என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க. இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல, பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுட்டாங்க. அரசன் ஓடி வந்தால் வரவேற்றான், அறுசுவை உணவு படைத்தான், அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில் பட்டு மெத்தை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான். இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போயிட்டான். மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான், சாது படுத்துருக்கிறார். எப்படி தெரியுமா, அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்துருக்கிறார், அதுக்கு மேலே தகடு. அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டான். என்ன சுவாமி இப்படி அப்படின்னா, சாது சொன்னார், எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை, எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார். மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலேயோ இல்லை, அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம். உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சு தான். இந்த காலத்தில் ஒரு சாமியார், அவரை தேடி ஒரு சீடன் வந்தான். என்னாச்சு தெரியுமா சுவாமி, எனக்கு நிம்மதி வேணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்டான். சாமியார் நிமிந்து பார்த்தார், அப்புறம் சொன்னார், நீ ஏகப்பட்ட பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிற, அதையெல்லாம் திருப்பி கொடுத்தா தான் உனக்கு நிம்மதி கிடைக்கும்னார். இவனுக்கு ஆச்சரியம், அது எப்படி சாமி அவ்வளவு கரெக்டாக நான் கடன் வாங்கினதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, உனக்கு கடன் கொடுத்து சாமியாராக போனதே நான் தான்ப்பா, அதனால தான் இந்த கதிக்கு வந்தேன், என்கிட்டயே வந்து நிம்மதிக்கு வழி கேட்குறிய, அதுதாண்டா வேதனை அப்படின்னாராம் அவர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் 7:35 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 kHz-இல் இனி கேட்கலாம் தேனிசை தரும் மதுரத்தன்றல். நம்மளுடைய எண்ணங்கள் வந்து எப்போவுமே வந்து நேர்மறையாக இருக்கணும். இந்த நாள் வந்து இனிமையான நாளாக துவங்கலாம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சி மூலமாக. நிகழ்ச்சியில் கண்ணன் பாடல்கள் கேட்டு ரசிக்கலாமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வருது அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:40 நெருங்கியாச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா தளபதி திரைப்படத்திலிருந்து அடுத்த கண்ணனை கூப்பிடலாமா?

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு. அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ரெட்டை வால்குருவி திரைப்படத்திலிருந்து அழகான கண்ணன் பாடல் ஒலித்தது எஸ் ஜானகி குரலில். இன்னி கேட்கலாம் அடுத்த கண்ணன் பாடல். தீபாவளி திரைப்படத்திலிருந்து கண்ணன் வரும் வேளை. 7:50 நெருங்கியாச்சுங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலி வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனிய கண்ணன் பாடல்களோட மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்போ கண்ணன் எடுத்த அந்த 10 அவதாரங்கள் பத்தி ஒரு பாட்டு சூப்பரா வந்துட்டு இருக்கு. தச அவதாரம் திரைப்படத்திலிருந்து சாதனா சர்க்கமுடைய இனிமையான குரல்ல.

0: இன்னும் தகவல் வல்ல வானத்திலேந்து வந்து உதைப்பா சொன்னா கேளும் அசடுகளே. ஆராவமுதா அழகா வாடா உடனே வாடா வாடா.
1: அழகான கண்ணன் பாடல்கள் தொடர்ந்து கேட்கலாம். 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலை தொடர்ந்து அழகான கண்ணன் பாடல்கள் மீண்டும் 8:02 கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உலக அமைதி மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் அர்த்தமுள்ள பங்களிப்பை வழங்க முடியும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுள்ள அதிநவீன போர்க்கப்பலான மகேந்திரகிரி இன்று கடற்படையில் சேர்க்கப்படுகிறது. கரூர் மாவட்டத்தில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யும் ஆலையின் இரண்டாம் கட்ட

வாக்கத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் நேற்று அடிக்கல் நாட்டினார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் தனிப்பட்டா வழங்க 10,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் நேற்று கைது செய்தனர். சேலமேட்டூரில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் நேற்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார். தேனி மாவட்ட பெரியகுளம் ஊராட்சி ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு வைத்தியநாதன் நேற்று ஆய்வு செய்தார். சென்னையில் திடக்கழிவுகளை தரம் பிரித்து ஒப்படைக்க பொதுமக்களுக்கு மாநகராட்சி நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வரலாற்று சிறப்புமிக்க பான்டோனி கோட்டையில் டிஜிட்டல் அருங்காட்சியகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் இஸ்ரேல் நேற்று நடத்திய வான் தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 4.1 பதிவானது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:45 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம் மதுரத்தென்றல். அடுத்த கண்ணன் பாடல் ஒரு நாள் ஒரு கனவு திரைப்படத்திலிருந்து, ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேய கோஷல் குரலில்.

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டிய ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
5: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்னு பேசு பாய்.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: நேரம் 8:20 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். இனிமையான கண்ணன் கீதங்கள் இசைத்துக் கொண்டிருக்கிறது. அடுத்து பாகுபலி 1 திரைப்படத்திலிருந்து, பாகுபலி 2 திரைப்படத்திலிருந்து இனிய கண்ணன் பாடல்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் 8:15 ஆங்கிலத்து செய்திகள். டெல்லி அஞ்சலாக
5: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. India and New Zealand sign 5 MOUs in key areas including defense, disaster management and animal husbandry to boost economic and strategic cooperation. Prime Minister Narendra Modi holds delegation level talks with New Zealand Prime Minister Christopher Luxon in Auckland. Says India and New Zealand can play important role in strengthening peace and security in Indo-Pacific region. Indian Navy to commission indigenous stealth frigate Mahendragiri in Vishakhapatnam today. Home Minister Amit Shah reviews progress in rollout of Bureau of Port Security.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் இணையலாம் மதுரத்தின்றல் நிகழ்ச்சியில். நேரம் 8:31 நெருங்கியாச்சுங்க. கண்ணன் பாடல்கள் தொடர்ந்து கேட்கலாமா? கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து அழகான கண்ணன் பாடல் இது காற்றலைகளில்.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு,

பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனிய கண்ணன் பாடல்கள் தரும் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேரம் 8:37 நிமிடத்துல அடுத்த கண்ணன் பாடல் கவிக்குயில் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. நிகழ்ச்சியில அடுத்த கண்ணன் பாடல் எந்த திரைப்படத்துல இருந்து வரும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. உங்களுடைய ஆர்வம் எந்த வகையிலையும் குறைஞ்சது இல்லைங்க. பத்ரகாளி திரைப்படத்துல இருந்து அடுத்த கண்ணன் பாடல் கேட்டலாமா?

நேரம் 8:47 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இனிய கண்ணன் பாடல்களோடு. கண்ணா கண்ணா, உன் வாலிப நெஞ்சை என் பாட்டு உசுப்புகின்றதா? சுகமான தாளம் தட்டி பாடட்டுமா? உனக்காக குழலோதும் கண்ணனுக்காக பாடல் வந்துகிட்டே இருக்கு. மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல இருந்து சித்ரா குரல்ல. இணைந்திருங்கள் நேர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் மதுரத்தென்றல் கேட்டுட்டு இருக்கோம் நீர்களே. என்ன தவம் செய்தேனோ இந்த கண்ணனை வணங்குவதற்கு ஈரேழு புவனங்கள் படைத்ததனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாளாட்ட நீ பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள உரலில் கட்டி வாய்ப்புத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனே. என்னத்தவும் செய்தேனோ அப்படின்ற பாடல் கேட்டலாமா பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுரை திருநள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில வந்த எல்லா கண்ணன் பாடல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுந்தரி. நன்றி நேர்களே. மீண்டும் 10:02 எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் இணையலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
4: நேரம் 9:00. ஆகாஷ்வாணி அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். சித்தி விநாயகனே பிலஹரி ராகத்தில் அமைந்த கவி குஞ்சரபாரதி பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ஆதிதாளம்

பாலகிருஷ்ணம் பாவயாமி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி. ராகம் கோபிகா வசந்தம், ஆதிதாளம்

நேரம் 9:29. அரங்கிசையில் பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து தள்ளி நின்னு நேர நம்பினானோ ஷியாமா சாஸ்திரி கிருதி, கல்யாணி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

Pamagari gama badari zari zari da pamagari.

நிறைவாக ஸ்மரவாரம் வாரம் சதாசிவ பிரம்மேந்திரர் இயற்றியது காப்பிராகம் ஆதி தாளம்.

நீங்களே அரங்கிசையில் இதுவரை பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்டோம். ராதா நாராயணன் அவர்கள் வயலின், திருச்சூர் சி நரேந்திரன் அவர்கள் மிருதங்கம்.

0: இன்னும் சில நொடிகளில் தருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியாவின் கடற்பகுதிக்குள் யாரும் ஊடுருவ முடியாத வகையில் அதை பலப்படுத்துவதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஓமன் சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மஸ்கட்டில் நேற்று இந்திய வம்சாவளி மக்களை சந்தித்து பேசினார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் முடிவு செய்யப்படும் என்று லோக் ஜனசக்தி கட்சித் தலைவர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று அன்னாரது பிறந்தநாளையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 269 பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சென்னையில் இன்று காலை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானி சாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 குறைந்து 1,06,400 விற்பனையாகிறது. சமீபத்திய மோதலுக்கு மத்தியிலும் ஈரானுடன் பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெறும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் அரையிறுதிக்கு ஸ்பெயின் முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். உற்சாகமான, சுறுசுறுப்பான, பரபரப்பான இனிய காலை வணக்கம் நேர்களே. காலையில் எழுந்துச்சு எல்லா வீட்டு வேலைகளையும் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக நிதானமாக சூப்பரான பாடல்கள் கேட்க மிகுந்த சரியான தருணம் இந்த ஒரு 10 மணி தருணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை இன்னுமே ரிலாக்ஸ் பண்ண வருது மீண்டும் கண்ணன் பாடல்கள். இது எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மீண்டும் கோகிலா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியின் இனிமையான குரலில்

0: பாப்பா, டிராபிக் சிக்னல் வரப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ கோட்டுக்கு முன்னாடியே வண்டிய நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டிய நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு. சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: உங்க உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

நேரம் 10:09 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில அடுத்த பாடல சலங்கை ஒளி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி சைலஜா குரலில் காற்றலைகளில் பாடல் தவழ்ந்து வருகிறது. கண்ணனின் குழல் போல்

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: நேரம் 10:15 30 நொடிகள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.
2: தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு வந்தால் இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்குன்னா, டீனேஜ் பிரெக்னன்சி. இளம் பருவத்திலேயே நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கர்ப்பமாகிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்குது. கிராமப்புறங்களில் நிறைய வந்துகிட்டு இருக்குது. நம்ம மதுரை மாவட்டத்தில் இது வந்து கிட்டத்தட்ட 6% இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எய்ம். ஸோ நம்மளுடைய முதல் குறிக்கோள் வந்து திருமண வயது அப்படிங்கிறது 18 வயதுக்கு முன்னாடி கிடையாது. யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து 21க்கு முன்னாடி கிடையாது. ஸோ ஆண்களுக்கான திருமண வயது 21, பெண்களுக்கான திருமண வயது 18. ஸோ இதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ இதை நோக்கி, ஆனால் நம்ம இப்போ நம்ம பார்க்குறது நிறைய கேசஸ் வந்து என்னென்னா 15-16 நான் அன்னைக்கு போகிறேன் ஒரு ஹாஸ்பிட்டலில் 14 வயசில் கர்ப்பமாகவே வந்திருக்கு, அப்போ திருமணம் 13 நடந்திருக்கணும். ஸோ இப்படி நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதனால் இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை தினத்தோட நோக்கம். ஏதாவது ஒரு கருத்தடை முறையை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னா, நம்ம 20 வயசில் முதல் குழந்தை, 23 அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து தான் 2 குழந்தைக்கு இடைவெளி வந்து ஒரு 3 வருஷம், குறைஞ்சபட்சம் 2 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம் சொல்கிறோம். அந்த 3 வருஷம் இடைவெளியில் அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த 3 வருஷத்தை தள்ளி போகிறதுக்கு நம்மகிட்ட நிறைய கருத்தடை சாதனங்கள் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக இப்போ நம்ம பிப்ரவரியில் சுட நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்ன்ற ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த கருவி வந்து நம்ம டெல்டாய்டு மசில் ஆர்ம் கீழே, டெல்டாய்டு மசிலுக்கு கீழே நம்ம பொறுத்திடுவோம். ஸோ வலது கரத்தில் இந்த மாதிரி, அல்லது இடது கரத்தில்

0: நம்ம இதை பொருத்திக்கிட்டோம்னா 3 வருஷம் வந்து கரு உருவாகாமல் அது தள்ளி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்துவோம், ஒரு சின்ன ராடு அது. அப்படி செலுத்திட்டோம்னாக்கா அது 3 வருஷத்துக்கு ஒரு ஊசி வந்து 3 வருஷத்துக்கு வேலை பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. ஸோ இதை நம்ம ராஜாஜி மருத்துவத்தில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு பிப்ரவரி மாதத்துல இது வரைக்கும் ஒரு 500 பேருக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சாதனத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். 1975 வரைக்கும் கருத்தடை அறுவை சிகிச்சைனாலே ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை தான், வேசக்டமி தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் வேசக்டமி தான் முதல்ல கண்டுபிடிச்சு அதுதான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். டியூபெக்டமிங்கிறது பெண்களுக்கு பண்ணுற கருத்தடை அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எமர்ஜென்சி பீரியட்லாம் ஒரு மாதிரி கம்பல் பண்ணிலாம் கொண்டு போய் ஆண்களுக்கு தான் பண்ணாங்க பெண்களோட. ஸோ அப்படி இருந்த அறுவை சிகிச்சையை இப்போ திருப்பி வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து ஆண்கள் ஆண்மைத்தன்மை போயிடும், அவங்களால உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் அவங்க கருத்தில் ஏதோ ஒரு அவநம்பிக்கையை வச்சுட்டு மித் அதை வச்சுட்டு அவங்க வந்து ஆண்களை வந்து கருத்தடை செய்ய முன் வரலை, அவங்க அனுமதிக்கலை. பெண்கள் அனுமதிச்சாதானே ஆண்கள் செய்வாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். இவங்க நாங்களாம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்களாம் முன் வந்து பண்ணிட்டு இப்போ ஆண்களுக்கு பண்ணல, ஆண்களுக்கு பண்ணல, நம்ம வருத்தப்பட்டு. கரண்ட்டாக இருக்கக்கூடிய பேர்னிங் இஷ்யூ வந்து டீனேஜ் பிரெக்னன்சி, அதுவும் அன்பேட் பிரெக்னன்சி, இது நிறைய வந்துட்டு இருக்குன்றோம். ஸோ அதனால கல்லூரி பருவத்திலேயே, அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலேயே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கான கருத்தடை சாதனங்கள், அதாவது செல்ஃப் கேர் கிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அது சுய பராமரிப்பு பெட்டகம். இது வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இருக்குது, எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அண்ட் சப் சென்டர் துணை சுகாதார நிலையத்தில் கூட இருக்குது. ஸோ இதில் 3 சாதனம் வச்சுருக்கோம், ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்று வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு, இது கரு உருவாயிருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கலாம் சுயமாக அவங்களே. அதே மாதிரி நிரோத் இருக்கும் ஆண்களுக்கானது. பெண்களுக்கு ஈஸி பில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில். ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் 3 நாளைக்குள்ளே, அதை 72 மணி நேரத்துக்குள்ளே இதை உட்கொண்டால் கரு உருவாகாது. ஸோ இது இந்த பற்றின விழிப்புணர்ச்சி நாங்கள் கல்லூரிகளில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஏதாவது கற்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா அன்வான்டட் பிரெக்னன்சி, அதுக்கு பேர். இந்த ரெண்டில் ஏதாவது ஆணோ பெண்ணோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் பிடிக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா உடனே எம்டிபி பண்ணுறதுக்கு, லீகலாக வந்து கரு கலைப்பு பண்ணுறதுக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனைத்து அரசு மருத்துவர்களிலும் இது வந்து வசதிகள். குடும்ப நலம் அப்படிங்கிறது பெற்றோருடைய ஆரோக்கியம், அதில் மெயினாக தாய்மாருடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், எல்லாமே ஒன்று ஒன்று பின்னி பணிஞ்சது. சைக்கிள் தான் இது. ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தர் நல்லா இருக்க முடியும். அதனால் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு இருக்கணும், நல்ல சூழ்நிலையில் வளரணும், நல்ல மனநிலை இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்ப நலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப நலத்தை பெற்றோர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. திருமணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி 18 வயசு அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த 18 வயசு தான் சட்ட ரீதியாக திருமண வயது. இது எல்லாமே பாதிப்புகள் பெண்களுக்கு தானே இருக்குது இந்த சமுதாயத்தில். அதனால் இந்த 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தா இந்த குழந்தை பிறப்பை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசு வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு ஒரு தற்காலிக கருத்தடை முறைகள், ஒரு ஓசி பில்ஸ் அதாவது ஒரு கற்பத்தடை மாத்திரைகளோ அல்லது சாயா என்கிற நான் ஹார்மோனல் மாத்திரையோ அல்லது ஏதோ ஒரு அந்தாரா இன்ஜெக்ஷனோ அல்லது நீரோத்தோ கணவரை யூஸ் பண்ண சொன்னோம்னா இதை வந்து தள்ளி போடலாம். திருமணத்துக்கு ஏற்ற வயது, அதுக்கு பிறகு சரியான வயதில் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்த வேண்டும். முதல் குழந்தை 20 வயசுக்கு முன்னாடி வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இது இல்லாமல் இப்போ முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே வந்து இடைவெளி சொல்லிட்டோம். அது ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குதல், தாய் சேய நலத்தை பாதுகாத்தல், பெண் கல்வியை மேன்மேலும் ஊக்குவித்தல். ஏற்கனவே பெண்கள் கல்வியில் நிறைய உயர்ந்துக்கிட்டு தான் வராங்க. நீங்கள் இப்போ ஒரு 10வது ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆண்களோட பெண்கள் தான் விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கு, பாஸ் பர்சன்டேஜ். ஆனால் கல்யாணம் பண்ணுறது பாருங்க, திருப்பி அப்படியே ரிவர்ஸில் போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். அவங்க தான் வந்து இதை கம்பல் பண்ணி பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில். ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி, டீனேஜ் மேரேஜ், இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விழிப்புணர்ச்சியோட நோக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:22. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் உனக்காக வாழ்கிறேன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரலில் காற்றலைகளில். இது உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா கண்டுகொண்டேன் திரைப்படத்துல இருந்த பாடல் இதோ

0: என்னன்னு, மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அல வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிம்மா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி.
2: மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

நேரம் 10:35 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்த கண்ணனை கூப்பிடலாமா? மனதில் உறுதி வேண்டும் திரைப்படத்திலிருந்து.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா. ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டியிலதான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா. அதாவது ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

நேரம் 10:42 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில சூப்பரான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் திருமணம் என்னும் நிக்காக் திரைப்படத்திலிருந்து விஜய் பிரகாஷ், சாதனா சர்கம், சார்லதா மணி, கணேஷ் குரல்ல பாடல் கேட்கலாமா?

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான

0: இல்லையம்மா.
1: அதுக்கே
0: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
0: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
2: சார்,

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியில் வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறீர்கள். நேர்களை எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நேரம் 10:49 அடுத்து வரக்கூடிய பாடல் படையப்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீராம் நித்யஸ்ரீ குரலில் பாடல். இதோ காற்றலைகளில்

Don't go back.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டு ரசித்தோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்த கண்ணன் பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி, நன்றி நேர்களே.

0: இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோன் பிறந்த நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட தலைவர்கள் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். இந்நாளையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகுமுத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகுமுத்துக்கோன் என்று முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். அன்னாரது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது உருவச் சிலைக்கு மாநில அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியா நியூசிலாந்து இடையேயான இருதரப்பு வர்த்தகம் 2030 இருமடங்காக அதிகரிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைதி நிலவ முதன்மை சக்தியாக இந்தியா திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவை நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் தெரிவித்தார். மலைவாழ் மக்களின் கோரிக்கைகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு வரும் நீரின் அளவு 781 கன அடியாக குறைந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,06,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் 2-1 என்ற கோல் கணக்கில் பெல்ஜியத்தை வென்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02. 20 நொடிகள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோ ஹெட்ஸில் சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம். உலக மக்கள் தொகை தினம் 2026 முன்னிட்ட சிறப்பு நேர்காணல். இனிய முற்பகல் வணக்கம் நேயர்களே. குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். செல்வத்துள் சிறந்த செல்வமாக கருதப்படுவது குழந்தை செல்வம்தான். இன்றைய குழந்தை நாளைய இளைஞன். நாளைய இளைஞனோ இந்நாட்டின் பொருளாதாரத்தின் நிச்சயமான ஓர் தூண். நாட்டின் பல வளங்களில் இன்றியமையாததும் முதன்மையானதாகவும் இருக்கக்கூடியது மனித வளம்தான். உலகின் மொத்த பரப்பில் நிலப்பரப்பானது ஏறத்தாழ 29%. இதில் மனித குலமானது ஏறக்குறைய 90% பேர் உலகின் நிலப்பரப்பில் வெறும் 10% வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சமமற்ற அடர்த்தியான நெருக்கடியான வாழ்விடங்களில் அடங்கி வாழ்கிறார்கள். பெருகி வரும் மக்கள் தொகையினால் தேவையான உணவு மற்ற பொருட்களோட விகிதமும் அதிகரித்து வருகிறது. குடும்பத்தின் நலமான ஆரோக்கியம் என்பது அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலையை பொறுத்தது என நாமெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயம் அப்படி கிடையாது. உண்மையிலேயே அந்த குடும்பத்தில் உள்ள மனிதர்களின் எண்ணிக்கையை பொறுத்துத்தான் அமைகிறது. உலக அளவில் அந்தந்த நிலம் மற்றும் மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்றும் சவாலாக உள்ள பல விஷயங்கள்ல மக்கள் தொகை கட்டுப்பாடும் ஒன்றுதான். மக்கள் தொகையினை நிலைப்படுத்துவதின் முக்கியத்துவத்தை கருதி தாய் மற்றும் குழந்தைகள் நலனுக்காகவும் திட்டமிடப்படாத கர்ப்பங்களை தடுப்பதற்காகவும் கர்ப்பங்களுக்கு இடையே ஆரோக்கியமான கால இடைவெளி மிகவும் அவசியமாகிறது. இதற்கு குடும்ப நலக்கல்வி, அது கொடுக்கக்கூடிய பல விழிப்புணர்வுகள் நிச்சயம் எதிர்வரும் காலத்தில் நமது வாழ்வில் நல்ல மாற்றத்தை தரும். உலக மக்கள் தொகை தினத்திற்கான சிறப்பு நேர்முகத்தில் குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு தகவல்கள் செயல்முறைகள் குறித்து நம்மோடு இணைகிறார்கள் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். குடும்ப நலத்தில் அதாவது தாய் மற்றும் குழந்தை நலன், திட்டமிடப்படாத கர்ப்பம் தடுப்பு முறைகள், கர்ப்பங்களுக்கு இடையேயான ஆரோக்கியமான கால இடைவெளி ஆகியவற்றை தக்க வைத்தல் பற்றிய அனைத்து தகவல்களையும் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். உங்களது ஆரோக்கியத்திற்கான முன்னேற்றத்தில் சிறு முயற்சியாளனாக நான் விக்னேஷ் அர்ஜுனன். வணக்கம் டாக்டர். இன்னைக்கான தினம் அப்படிங்கிறது நம்ம வானொலி நிலையத்தில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக நம்ம தொடங்கியிருக்கிறோம் டாக்டர். இந்த மக்கள் தொகை பெருக்கம் அப்படிங்கிறது நாட்டிற்கான பலமா பலவீனமா?
1: ஒரு மிக நீண்ட முன்னுரையை நீங்களே கொடுத்துட்டீங்க. என்னுடைய பேச்சு வந்து முக்கியமாக இந்த வந்து உலக மக்கள் தொகை தினம், அதோட குறிக்கோள் என்ன, எதற்காக இதை கொண்டாடுகிறோம் என்பதை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பேச போகிறோம். கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த பூமி பந்தில் 840 கோடி இது வரைக்கும் இப்போ மக்கள் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வந்து 140 கோடி நம்ம இந்தியாவிலேயே இருக்குது, அதில் 8 கோடி பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே இந்த பூமி இந்த மக்கள் தொகையை தாங்குமா? இப்படியே பெருக்கிக்கிட்டே போனால் மற்ற வளங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ இயற்கை வளங்களோ மனித வளங்களோ மற்ற வளங்களோ மக்களை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அதனால் இவங்கள் பெறக்கூடிய பலன்கள் எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்படின்றத கணக்கிட்டு தான் இந்த உலக மக்கள் தொகை தினம் அப்படின்றது WHO உலக சுகாதார நிறுவனம் என்பது கொண்டாடிட்டு வருது. July 11 அதுக்கு தேதியாக இருக்கும். இப்போ 2026 அதோட கருப்பொருள் வந்து தாய் மற்றும் குழந்தை நலனுக்காகவும், திட்டமிடப்படாத கர்ப்பங்கள் அதாவது அன்வான்ட் பிரெக்னன்சி அப்படிம்பாங்க, அதை தடுப்பதற்காகவும், கர்ப்பங்களுக்கு இடையேயான ஆரோக்கியமான இடைவெளி, அது என்ன ஆரோக்கியமான இடைவெளி அப்படின்றத நம்ம விரிவாக எடுத்து பார்ப்போம். ஸோ இதை எல்லாத்தையும் பேணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த தினத்தை நம்ம முக்கியமாக கொண்டாடுறோம். இதில் நம்மளுடைய முழக்கம் என்ன இந்த வருஷம் அப்படின்னாக்கா, குழந்தைகளுக்கு இடையே சரியான இடைவெளி இருக்கும்போது குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், அப்படி மாறும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை நம்ம உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்த மக்கள் தொகை தினம் மூலமாக நம்மளுடைய வேண்டுகோள். ஏன் இதை வந்து நம்ம வந்து இந்த மக்கள் தொகை தினத்தை இவ்வளோ சிறப்பாக நம்ம இப்போ கொண்டாடணும் அப்படின்ற அதுக்கான அவசியம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துகிட்டு வந்தால் இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்குன்னா, டீனேஜ் பிரெக்னன்சி, இளம் பருவத்திலேயே நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, திருமணம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு ஒரு கர்ப்பமாகிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்கு. கிராமப்புறங்களில் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நம்ம மதுரை மாவட்டத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சி

0: டிசீஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்ம். ஸோ நம்மளுடைய முதல் குறிக்கோள் வந்து திருமண வயது அப்படிங்கிறது 18 வயதுக்கு முன்னாடி கிடையாது. யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து 21க்கு முன்னாடி கிடையாது. ஸோ ஆண்களுக்கான திருமண வயது 21, பெண்களுக்கான திருமணம் வந்து 18. ஸோ இதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ இதை நோக்கி, ஆனால் நம்ம இப்போ நம்ம பார்க்குறது நிறைய கேசஸ் வந்து என்னென்னா 15-16 நான் அன்றைக்கி போகிறேன் ஒரு ஹாஸ்பத்திரியில், 14 வயசில் குழந்தை அதாவது கர்ப்பமாகவே வந்திருக்கு, அப்போ திருமணம் 13 நடந்திருக்கணும். ஸோ இப்படி நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதனால் இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை தினத்தோட நோக்கம்.
1: மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் இந்த இளம் பருவத்தினருக்கே உண்டான இந்த பங்கு எந்த அளவுக்கு முக்கியமானது?
0: கண்டிப்பாக சார், இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா இப்போ இளைஞர்கள் தான் இதை எல்லாமே முன்னெடுத்து செல்லணும். நம்மளுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிம்பாங்க. ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை குழந்தைகள் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த விகிதம் பார்க்குறப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1.3 இருக்குது. இது 2.1 அப்படின்னு இருந்தால் தான் நமக்கு வந்து இந்த ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும். அதாவது இறப்பு விகிதம் பிறப்பு விகிதம் சரிசமமாகி பேலன்ஸ்டு பாப்புலேஷன் இருக்கும். இது நமக்கு மிகவும் இப்போ குறைஞ்சி போச்சு. அது கடுமையாக நம்ம வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயங்களை கடைபிடிக்கிறதுனாலையோ அதனாலையும் இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஐயப்பாடு இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் இப்போ என்ன ப்ரொமோட் பண்ணுறோம்னா டெம்பரரி மெத்தட்ஸ், தற்காலிக முறைகள், கருத்தடை முறைகளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அதை யூஸ் பண்ணுற அந்த மக்கள் தொகையோட எண்ணிக்கை வந்து குறையுது. இது இளம்பருவத்தினர் தான் யூஸ் பண்ணணும். இளம்பருவத்தினர்னு சொன்னீங்கன்னா 18 தான் நம்ம கல்யாணம்னு சொல்லிட்டோம். முதல் குழந்தை வந்து நாங்கள் 20 பிறந்தால் போதும் அப்படின்றோம். 20 உள்ள குழந்தை பிறப்பை வந்து கொஞ்சம் தள்ளி போடணும். 18 கல்யாணம் ஆனாலும் 20 வரைக்கும் குழந்தை வேண்டாம் அப்படிங்கிற. அப்போ ஒரு தற்காலிக முறை, கருத்தடை முறை, ஏதாவது ஒரு கருத்தடை முறையை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தினோம்னா நம்ம 20 முதல் குழந்தை 23, அதுக்கப்புறம் 3 கழிச்சு தான் 2 இடைவெளி வந்து ஒரு 3, குறைஞ்சபட்சம் 2, அதிகபட்சம் 3 சொல்கிறோம். அந்த 3 இடைவெளியில் அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த 3 தள்ளி போகிறதுக்கு நம்மகிட்ட நிறைய கருத்தடை சாதனங்கள் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக போன பிப்ரவரியில் சுட நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் இம்ப்ளான்ட்ன்ற ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த கருவி வந்து நம்ம டெல்டாய்டு மசில் ஆர்ம் கீழே, டெல்டாய்டு மசிலுக்கு கீழே நம்ம பொருத்திடுவோம். ஸோ வலது கரத்தில் இந்த மாதிரி அல்லது இடது கரத்தில் நம்ம இதை பொருத்திக்கிட்டோம்னா 3 வந்து கரு உருவாகாமல் அது தள்ளி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்துவோம். ஒரு சின்ன ராடு அது. அப்படி செலுத்திட்டோம்னாக்கா அது 3 ஒரு ஊசி வந்து 3 வேலை பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. ஸோ இதை நம்ம ராஜாஜி மருத்துவத்தில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பிப்ரவரி மாதிரிலும் இது வரைக்கும் ஒரு 500 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சாதனத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம்.
1: தொடர்ந்து வாய் வழியாக கருத்தடை மாத்திரைகள் எடுத்துக்கொள்வது அசௌகரியத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மேம்பட்ட நவீன தொழில்நுட்பத்தில் தோளுக்கு அடியில் வைக்கக்கூடிய இந்த டிவைஸ் ஆனது சிறு அளவில் நமக்கான அந்த கர்ப்பம் தரித்தலுக்கான இடைவெளியை நமக்கு நீட்டிச்சு கொடுக்குது. சரியான இடைவெளி, சமமான ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்பில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு குடும்ப நலம் சார்ந்த பல்வேறு விழிப்புணர்வு செயல்முறைகள் குறித்து உங்களுக்காக இணைஞ்சிருக்கிறாங்க மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் எஸ் நடராஜன் அவர்கள். டாக்டர், என்னோட அடுத்த கேள்வி, இளைஞர்கள் தான் முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் ஒரு நாட்டோட வளர்ச்சியாக இருந்தாலும் அது குடும்ப நலமாக இருந்தாலும், இது பற்றிய விழிப்புணர்வு இளையோர்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது?
0: நிறைய நம்ம இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் மூலமாகவும் நிறைய ஐஇசி மெட்டீரியல் போஸ்டர்ஸ், பில் போர்ட்ஸ், விளம்பரங்கள் மூலமாகவும் நிறைய சேர்த்திருக்கும். எல்லா அரசு மருத்துவமனையிலும், ஆரம்ப சுகாதார நிலையங்களில், ஈவன் அரசு ராஜாஜி மருத்துவமனையில் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மாதிரி நிறைய ரேடியோ ப்ரோக்ராம்ஸ், டிவிலையும் இந்த மாதிரி விளம்பரங்கள். ஸோ இது இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய இன்னும் அந்த ரீல்ஸ் தான் இன்னும் போட ஆரம்பிக்கல நாங்கள். அதையும் போட்டுட்டோம்னாக்கா இது வந்து கண்டிப்பாக எல்லா இளைஞர்களையும் போய் சேர்ந்துடும். ஆனால் இளைஞர்கள் முன் வராங்க, நிறைய வந்து முன் வராங்க. அதில் முக்கியமாக வந்து நான் எங்களுடைய வேண்டுகோள் வந்து தற்காலிக முறை பேசணும், தற்காலிக முறையில் ஒன்று பேசணும். அதில் இன்னும் நிறைய 2-3 முறைகள் மிகச்சிறந்த முறைகள் இருக்குது. அந்தாரா ஊசி வந்து 3 ஒரு முறை பெண்களுக்கு போடக்கூடியது. அதே மாதிரி சாயான்ற டேப்லெட்டு, நான் ஹார்மோனல் டேப்லெட்டு, அதுவும் போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்கு. ஆனால் ஆண்கள் வந்து முன் வரணும். நீங்கள் இளைஞர்னு மொத்தமாக பேசுகிறீங்க, இது எல்லா ப்ரோக்ராமும் பெண்களை நோக்கியே இருக்குது. நீங்கள் குறிப்பாக நமக்கு வந்து ஆண்கள் வந்து முன் வரணும். எதுக்கு? வேசக்டமி. ஸோ ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு முன் வந்தால் தான் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த குடும்பத்துடைய நலன் வந்து பெண்களை மட்டும் சார்ந்ததல்ல, ஆண்களுக்கும் அதில் பொறுப்பு இருக்குது அப்படின்றத புரிய வைக்கணும். அது வந்து நம்மளுடைய மிக வருத்தத்துக்குரிய விஷயம், மதுரை மாவட்டத்தில் ஆண்கள் முன் வரதே இல்லை. போன வருஷமே வந்து ஒரு வருஷம் பூராமல் எனக்கு 30 பேர் தான் வந்து வேசக்டிமி பண்ணிட்டாங்க. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். இன்னும் நிறைய ஆண்கள் இளைஞர்கள் வந்து 2 குழந்தை பிறந்த பிறகு அவங்களாம் முன் வந்து வாலண்டரியாக வந்து வேசக்டிமி பண்ணிக்கிறதுக்கு எல்லா அரசு மருத்துவமும்

0: அதுக்கான வசதி இருக்குது. எங்கள்கிட்ட ட்ரெயின்டு டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நம்ம பண்ணக்கூடியது நான் ஸ்கேல்பல் வேசெக்டமி. இதில் வந்து உங்களுக்கு ரத்தம் இல்லை, கீற மாட்டாங்க, வலி இல்லை. இப்போலாம் ஒரு சின்ன அனசீசியா ஊசி மட்டும் போட்டுட்டு அன்றைக்கே வீட்டுக்கும் போயிடலாம். அடுத்த வேலையெல்லாம் அடுத்த நாள்லேருந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். 3 மாதம் கழித்து ஒரு செமன் டெஸ்ட் மட்டும் பண்ணி இது உண்மையிலே கருத்தடை ஆயிருக்கா, அறுவை சிகிச்சை பலனளிச்சிருக்கான்றதை நம்ம உறுதிப்படுத்திக்கிட்டால் போதும். ரொம்ப ரொம்ப ரொம்ப சிம்பிள் சர்ஜரி. இது ஆப்ரேஷன் கூட சொல்ல முடியாது, ஒரு டே கேர், ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி அறுவை சிகிச்சையை ஆண்கள் ஏன் பண்ணிக்க முன் வர்றதில்லை அப்படின்ற கேள்வியை தான் நீங்கள் இப்போ நம்ம விழிப்புணர்ச்சி மூலமாக கேட்கணும்.
1: சரியான இடைவெளிக்கு தற்காலிகமான கருத்தடை சாதனங்கள் நிச்சயம் உதவுது. சமமான ஆரோக்கியத்திற்கு நிரந்தர கருத்தடை சாதனங்கள் நமக்கு நிச்சயமாக உதவுது. அந்த அறுவை சிகிச்சை முறைகளும் இரு பாலினத்திற்கும் சமமாகவே வழங்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். பெரும்பாலும் பெண்களுக்கு இது சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு இருக்கு, ஆண்களுக்கு குறைவாக இருக்கு. அதை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த நிகழ்ச்சியை நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கறதையும் சொன்னீங்க டாக்டர், ரொம்ப நல்லது. ஆனா இளைய வயதினர் செய்யக்கூடிய திருமணத்திற்கான காரணங்கள் என்ன? ஒரு திருமணத்திற்கு பிந்தி அந்த கர்ப்பம் தான் அங்கீகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது அரசு ரீதியாகவும் பொது வாழ்விலையும் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். இந்த திருமணம் இளம் வயதில் ஏற்படுவதற்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு? கல்வி அறிவின்மை அப்படிங்கிற முதன்மை காரணத்தை தவிர்த்து.
0: கல்வி அறிவின்மை அப்படிங்கிற காரணமே இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. எல்லா இடத்தையும் கல்வி பரவலாயிடுச்சு, அதில் அறிவின்மை அப்படின்றதெல்லாம் எதுவுமே இப்போ இல்லை. எல்லாரும் தெரிஞ்சே தான் செய்கிறாங்க. இப்போ படித்தவங்க தான், தெரிஞ்சவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணி செய்ய. இதுக்கு காரணம் சோசியல் காசஸ், சமூக ரீதியான காரணங்கள். அது பெற்றோர்களுக்கு தன்னுடைய குழந்தைகள் மேலே நம்பிக்கையின்மை, அல்லது பெற்றோர்கள் மேலே குழந்தைகளுக்கு நம்பிக்கையின்மை. அதே மாதிரி இளம் வயதில் ரொம்ப சீக்கிரமாக அந்த காதல் வயப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இப்போ நடந்துகிட்ருக்கு. நாம் வந்து நம்மளுடைய குழந்தைகளை வந்து நம்ம பாதுகாக்கணும், கொஞ்சம் வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், அவங்கள வந்து ரொம்ப கவனிக்கணும் என்ன பண்ணுறாங்க. அது இப்போ நிறைய சோசியல் மீடியா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் இப்போ அதிகமாக இருக்குது. அதில் தான் அட்ராக்ட் ஆகி நீங்கள் ரொம்ப பேர் இது வந்து இதை தெரியாமல் போய் விழுந்துடுறாங்க. திருமணம் கற்பம் அப்படின்னா கூட பரவாயில்ல, திருமணம் ஆகாமல் கற்பம் ஆகிறதும் இப்போ நிறைய இந்த சமுதாயத்தில் அந்த மாதிரி ஒரு கேடுகள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு தான் அந்த போக்சோ ஆக்ட்னு சொல்லி அந்த மாதிரி ஆக்டும் இப்போ வந்துருந்தாலும் கூட இதுவும் வந்து இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு. அதையும் வந்து நம்ம வந்து விரிவாக பேசணும். இதில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா, நீங்கள் திருமணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி 18 வயசு அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த 18 வயசு தான் சட்ட ரீதியாக திருமண வயது.
1: பெண்ணுக்கா டாக்டர்?
0: இது பெண்ணுக்கு. எல்லாமே பாதிப்புகள் பெண்களுக்கு தானே இருக்குது இந்த சமுதாயத்தில். அதனால் இந்த 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தா, இந்த குழந்தை பிறப்பை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசு வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு ஒரு தற்காலிக கருத்தடை முறைகள், ஒரு ஓசி பில்ஸ் அதாவது ஒரு கற்பத்தடை மாத்திரைகளோ, அல்லது சாயா என்கிற 4 ஹார்மோன்கள் மாத்திரையோ, அல்லது ஏதோ ஒரு அந்தாரா இன்ஜெக்ஷனோ, அல்லது நீரோத்தோ கணவரை யூஸ் பண்ண சொன்னோம்னா இதை வந்து தள்ளி போடலாம். திருமணத்துக்கு ஏற்ற வயது, அதுக்கு பிறகு சரியான வயதில் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்த வேண்டும். முதல் குழந்தை 20 வயசுக்கு முன்னாடி வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இது இல்லாமல் இப்போ முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே வந்து இடைவெளி சொல்லிட்டோம். அது ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குதல், தாய் சேய நலத்தை பாதுகாத்தல், பெண் கல்வியை மேன்மேலும் ஊக்குவித்தல். ஏற்கனவே பெண்கள் கல்வியில் நிறைய உயர்ந்துக்கிட்டு தான் வராங்க. நீங்கள் இப்போ ஒரு 10வது ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆண்களோட பெண்கள் தான் விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கு, பாஸ் பர்சன்டேஜ். ஆனால் கல்யாணம் பண்ணுறது பாருங்க, திருப்பி அப்படியே ரிவர்ஸில் போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். அவங்க தான் வந்து இதை கம்பல் பண்ணி பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில். ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி, டீனேஜ் மேரேஜ், இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விழிப்புணர்ச்சியோட நோக்கம். மருத்துவமனைகளில் வந்து பெண்களை வந்து வற்புறுத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தவறான ஒரு கண்ணோட்டம். அது இல்லை, ஆண்கள் வந்து பிரசவ வார்டுக்குள்ளே உள்ளே வரதில்லை. நீங்கள் வெளியிலேருந்து கேட்டோட நின்று அனுப்பிட்டு போயிடுறீங்க. ஆண்கள் உள்ளே எத்தனை ஆண்கள் வரீங்க, வரமாட்டேங்கிறீங்க. மற்ற எல்லாமே உள்ள பெண்கள் தான். ஸோ நாங்கள் கவுன்சிலர்ஸ் உள்ளே வச்சுருக்கோம். அவங்க வந்து 2 பேர்த்துக்கும் தான் கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இது வந்து பிரசவ சமயத்தில் மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே நம்ம ஆன்டிநேட்டல் கேர் அப்படின்றமில்லையே, முன்கூட்டியே நாங்கள் வந்து பரிசோதனைக்காக வருவாங்க. கருப்ப பரிசோதனைக்காக வர்றப்பயே நாங்கள் வந்து ஆண் பெண் 2 பேர்த்தையுமே வச்சு தான் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ ஆற்றுப்பத்தினர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட உட்காந்து பேசினீங்கன்னா நீங்கள் உடனே, அதாவது ஒரு முறை நாங்கள் பேசுனா 2 பேரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உட்காந்தா 2வது முறை எந்த ஆணும் வரதில்லை. அதுக்கப்புறம் பெண்கள் மட்டும்தான் வராங்க, அவங்க மாமியார் வராங்க, இல்லை அவங்க அம்மா வராங்க.
1: ஒருவேளை அந்த ஆலோசனைகள் ரொம்ப கடினமானதாக இருக்குது கேட்குறவங்களுக்கு,
0: அப்போ பெண்கள் மட்டும் ஏன் வராங்க? 2 பேர்த்துக்கு தானே அந்த கடினம் இருக்கு.
1: இல்லை, பெண்களுக்கு அந்த டாலரன்ஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆண்களும் அந்த டாலரன்ஸை இனி வரக்கூடிய நாட்களில் அதிகப்படுத்துவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
0: கண்டிப்பாக அதுதான் வேணும் நமக்கு. பெண்களுடைய பிறப்பு விகிதம் வந்து அட்பர்த் வந்து மதுரை மாவட்டத்தில் 1000 ஆண்களுக்கு 1000 ஆண் குழந்தைகளுக்கு 920-940 வரைக்கும் தான் இருக்கு. ஸோ அங்கேயும் வந்து நமக்கு ஒரு பெண்கள் வந்து குறைவாக தான் இருக்காங்க எண்ணிக்கையில். ஆனால் உங்களுக்கு வாக்கு

0: தொழிலாளர் எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க, ஆண்கள் வந்து குறைவாக இருக்காங்க. இதுக்கான காரணம் என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி ஏஜ் ஒரு 60 வயசு 70 வயசு பாப்புலேஷன்லாம் பார்த்தோம்னா பெண்கள் தான் கூட்டிக்கிட்டே வருவாங்க, ஆண்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஸோ இதுதான் இப்போது தற்போதைய நிலைமை. பட் நமக்கு இது வந்து அந்த பெண் சிசு கொலை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. பெண் சிசு கொலையை தடுத்தல் அப்படிங்கிறதும் இந்த உலக மக்கள் தொகை தினத்தோடு. ஸோ இருபாலாரும் சமம் அப்படிங்கிறது தான் நம்மளுடையது. இருபாலாரும் சமமாக இருக்கணும், இருபாலாரும் சமமாக வந்து கருத்தடை அறுவை சிகிச்சையிலே மேற்கொள்ளணும். இதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் இந்த உலக மக்கள் தொகை தினத்தின் மூலமாக. அதைத்தான் நம்ம கருப்பொருளாகவும் முழக்கமாகவும் இப்போ சொல்லியிருக்கோம்.
1: ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்மகனை கருத்தடை சிகிச்சைக்கு பரிந்துரைக்க தயங்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கொடுக்குறீங்க டாக்டர்?
0: சார் இதுதான் சார் உண்மை. கருத்தடை வந்து ஆண்கள் பண்ணிக்க முன் வந்தால் கூட பெண்கள் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இது இந்த ஒரு ஹிஸ்டரி இருக்குது, அது சொல்கிற ஒரு வரலாறு இருக்குது. 1975 வரைக்கும் கருத்தடை அறுவை சிகிச்சைனாலே ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை தான், வேசக்டமி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் வேசக்டி தான் முதல்ல கண்டுபிடிச்சி அதுதான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். டியூபெக்டமிங்கிறது பெண்களுக்கு பண்ணுற கருத்தடை அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்க எமர்ஜென்சி பீரியட்லாம் ஒரு மாதிரி கம்பல் பண்ணிலாம் கொண்டு போய் ஆண்களுக்கு தான் பண்ணாங்க பெண்களோட. ஸோ அப்படி இருந்த அறுவை சிகிச்சையை இப்போ திருப்பி வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து ஆண்களுடைய ஆண்மைத்தன்மை போயிடும், அவங்களால உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் அவங்க கருத்தில் ஏதோ ஒரு அவநம்பிக்கையை வச்சுட்டு மித் அதை வச்சுட்டு அவங்க வந்து ஆண்களை வந்து கருத்தடை செய்ய முன் வரலை, அவங்க அனுமதிக்கலை. ஸோ பெண்கள் அனுமதித்தா தானே ஆண்கள் செய்வாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். இவங்க நாங்களாம் பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்களாம் முன் வந்து பண்ணிட்டு இப்போ ஆண்களுக்கு பண்ணல ஆண்களுக்கு பண்ணல நம்ம வருத்தப்படுறோம்.
1: சரி டாக்டர், எவ்வளவோ விழிப்புணர்வு இரண்டு பாலினங்களுக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். இந்த பாலின வேறுபாடுகளே இல்லாமல் கருத்தடை பற்றிய விழிப்புணர்வு எந்த காலகட்டத்தில் எந்த வயசில் கண்டிப்பாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும்?
0: இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லேயே நம்ம கொண்டாந்துறது நல்லது. பள்ளி பருவத்திலேயே அவங்களுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன், அதுக்கப்புறம் குடும்ப நல விழிப்புணர்வு இதெல்லாம் கொண்டு. ஏன்னா இப்போ நான் சொல்லிட்டு இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பர்னிங் இஷ்யூ வந்து டீனேஜ் ப்ரெக்னன்சி, அதுவும் அன்வெட் ப்ரெக்னன்சி, இது நிறையா வந்துட்டு இருக்குன்றோம். ஸோ அதனால் கல்லூரி பருவத்திலேயே, அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலேயே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கான கருத்தடை சாதனங்கள் அதாவது செல்ஃப் கேர் கிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை சுய பராமரிப்பு பெட்டகம், இது வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இருக்குது, எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அண்ட் சப் சென்டர் துணை சுகாதார நிலையத்தில் கூட இருக்குது. ஸோ இதில் மூணு சாதனம் வச்சுருக்கோம், ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்று வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு, இது கரு உருவாயிருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கலாம் சுயமாக அவங்களே. அதே மாதிரி நிரோத் இருக்கும் ஆண்களுக்கானது. பெண்களுக்கு ஈஸி பில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில். ப்ரொடெக்டர் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறம் 3 நாளைக்குள்ளே, அதை 72 மணி நேரத்துக்குள்ளே இதை உட்கொண்டால் கரு உருவாகாது. ஸோ இது இந்த பற்றின விழிப்புணர்ச்சி நாங்கள் கல்லூரிகளில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஏதாவது கற்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா அன்வான்டர் பிரெக்னன்சி அதுக்கு பேர். அது வரக்கூடாதுனாக்கா இந்த மூணில் ஏதாவது ஒன்று, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஆணோ பெண்ணோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் பிடிக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா உடனே எம்டிபி பண்ணுறதுக்கு, லீகலாக வந்து கரு கலைப்பு பண்ணுறதுக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனைத்து அரசு மருத்துவர்களிலும் இது வந்து வசதிகள் இருக்குது.
1: இளம் வயது திருமணம், அப்படியே அந்த திருமணத்திற்கு பின்னு வரக்கூடிய திட்டமிடப்படாத அந்த கர்ப்பத்தினால் அந்த பெண் அடையக்கூடிய உடல் மற்றும் மனநல பாதிப்புகள் என்னென்ன டாக்டர்?
0: சரி, இது வந்து நிறைய பாதிப்புகள் அந்த பெண்களுக்கு தான் வருது. முதல்ல வந்து அந்த கர்ப்ப பையன் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் ஒரு கர்ப்பம் உண்டானா அதுவே ஒரு குழந்தை, அது கையில் இன்னொரு குழந்தை அப்படின்ற நிலைமைக்கு உள்ளாகிறது. ஸோ அதுக்கு வந்து சரியான முறையில் ஒரு பால் கொடுத்து வளர்த்து, ஏன்னா இதோட அறிவும் முதிர்ச்சி பெறல, இதோட உடலும் வளர்ச்சி பெறல, முதிர்ச்சி அடையல. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஒரு குழந்தை அதை கையில் கொடுத்துட்டோம்னா ஒரு பொம்மை மாதிரி தான் அதை டீல் பண்ணும். குழந்தையும் பாதிக்கப்படும், குழந்தையுடைய மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும், அதோட உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும், சமுதாயத்துக்கு நமக்கு ஒரு உபயோகமான ஒரு மனிதரை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால தான் இதை வந்து கொஞ்சம் எல்லாமே முதிர்ச்சி ஆன பிறகு, எல்லாமே வளர்ச்சி ஆன பிறகு, மெச்சூர் ஆன பிறகு, 20 வயசுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கிறது நல்லது அப்படிங்கிறது நாங்கள் ஆவேசம்.
1: ஆரோக்கியமான பாரதத்திற்கு ஆரோக்கியமான குழந்தைகள் நிச்சயம் தேவைதான். இதற்கு திருமண வயதை தள்ளி போடுதல், திருமணத்திற்கு பின்னும் திட்டமிடப்படாத அந்த கர்ப்பத்தை தவிர்த்து திட்டமிட்ட கர்ப்பத்திற்கு ஏற்பாடு செய்தல் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் எங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க டாக்டர். ஒரு திரைப்பாடலுக்கு பின்னாடி நம்ம மீண்டும் இணையலாம்.

0: சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே நம்மளோட இணைந்து உங்களோட கேள்விகளுக்கு நிலையத்திலிருந்து பதிலளித்துக் கொண்டிருக்கிறார்கள் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். டாக்டர், பல விழிப்புணர்வு தகவல் நம்ம கொடுக்கிறோம், பாலின வேறுபாடே இதற்கு கிடையாது, குடும்ப நலம் அப்படிங்கிறது இரண்டு பாலினத்தை சார்ந்துதான் இருக்குது அப்படிங்கறத சொன்னீங்க. இந்த இளம் வயதுல வெளிப்படக்கூடிய இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது தொடர்ச்சியா 28 நாட்களுக்கு ஒரு தடவை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த இயற்கையான இயற்கை நீர்களோட அது வந்து வெளிப்பாடுதான். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மென்சுரல் ஹைஜீன் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் சுத்தம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது, இதற்கான மருத்துவ அடிப்படையிலான ஆலோசனைகளை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: இந்த மாதவிடாய் அப்படிங்கிறது இயற்கையாக நிகழக்கூடிய ஒன்று. இது நமக்கு வந்து இப்போ அநேகமாக அந்த மாதவிடாய் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை ஒரு 10 வயதுலேருந்து ஒரு 13 வயசு வரைக்கும் இருக்கலாம். இப்போ ஏஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 10 வயசுலேயே நம்ம வந்து மாதவிடாய் முதல் முறை வர்றது மெனார்கி அப்படின்பாங்க, அது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு. ஸோ அந்த பருவத்தில் அவங்க பெரும்பாலும் பள்ளிகளில் தான் இருப்பாங்க அல்லது வீட்டில் இருக்கலாம். ஸோ இங்கே இந்த ரெண்டு இடத்துலையுமே இங்கே வந்து இந்த ஹைஜீனை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஸோ பள்ளியில் ஆசிரியர்களுக்கு இதில் ஒரு முக்கிய பங்கு இருக்குது.

0: இவங்க வந்து ஓப்பனாக அந்த ஏஜில் ப்ரீமென்சுவல் டயத்திலே இவங்க வந்து ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அப்போ எப்படி சுத்தமாக நம்ம வந்து ஒரு பேட் வைக்கிறது, அதை எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், சானிட்டரி பேட்ஸ், சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுற விஷயங்களை, அது வந்து இப்போ அரசாங்கத்தில் இலவசமாக நம்ம வந்து சானிட்டரி நாப்கின்ஸ் கொடுக்குற திட்டமும் இருக்குது. கிராமப்புறங்களில் பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு இது கண்டிப்பாக நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம். அங்கே இருக்கிற வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் மூலமாக இது வந்து போய் சேருது. இது இல்லாமல் வீடுகள்லேயும் வந்து பெற்றோர்கள், அது குறிப்பாக தாய்மார்கள் வந்து அவங்களோட பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இதை எப்படி நம்ம இந்த சுகாதாரமான முறையில் இதை வந்து எப்படி சானிட்டரி நாப்கின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரணும். அதை பற்றின விழிப்புணர்ச்சி அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அதை பற்றி அவங்க கூச்சப்படாமல் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டும்.
1: அந்த பெண் நலம் அப்படிங்கிறது இந்த சுத்தப்படுத்தக்கூடிய இந்த செயல்முறைகள்லேருந்து தான் நமக்கு வந்து தொடங்குது அப்படிங்கிறத மருத்துவர் சொன்னாங்க. ஆரோக்கியமான மாதவிடாய் சுழற்சியில் இயற்கையான கருத்தடை காலம் இது டாக்டர். இந்த காலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குழந்தை பிறப்பிற்கான அந்த இடைவெளியை இயற்கையாகவே நம்ம தடுக்கலாம்ல டாக்டர், அதை பற்றி சொல்லுங்க.
0: மாதவிடாய் ஆன 8 நாள்ல இருந்து ஒரு 13 நாள் வரைக்கும் அது ஒரு கற்பம் தரிக்கக்கூடிய

0: அப்படிங்கிறது இந்த சுத்தப்படுத்தக்கூடிய இந்த செயல்முறைகள்ல இருந்து தான் நமக்கு வந்து தொடங்குது அப்படிங்கறத மருத்துவர் சொன்னாங்க. ஆரோக்கியமான மாதவிடாய் சுழற்சியில இயற்கையான கருத்தடை காலம் இது டாக்டர். இந்த காலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா குழந்தை பிறப்பிற்கான அந்த இடைவெளியை இயற்கையாவே நம்ம தடுக்கலாம்ல டாக்டர், அதை பத்தி சொல்லுங்க.
1: மாதவிடாய் ஆன 8 நாள்ல இருந்து ஒரு 13 நாள் வரைக்கும் அது ஒரு கர்ப்பம் தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய காலம். அதாவது அது ஓவம் அப்படிங்கிறது கருமுட்டை வந்து வெடிச்சு உள்ளே வரக்கூடிய நேரம். ஸோ இந்த நேரத்தில் நம்மளுடைய செயல்பாடுகள் அல்லது நம்ம கர்ப்பம் வேணும் அப்படின்றவங்க இந்த நேரத்தில் அவங்க கூடியிருந்தால் தான் அவங்க வந்து கர்ப்பம் தரிக்கும். ஸோ மற்ற காலங்களில் கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் நாங்கள் நீரோத்து யூஸ் பண்ணுறப்போ இந்த 6 நாள் கனெக்ட் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். ஒரு மாதத்துக்கு இந்த 6 நாளைக்கு மட்டும் ஆண்கள் வந்து நீரோத்து யூஸ் பண்ணால் கர்ப்பத்தடி கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 72 பீஸ் தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நீரோத்துக்கான அந்த ஒரு சயின்டிஃபிக் பேசிஸ். ஸோ இதை இப்படி யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தேவையற்ற கர்ப்பங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய அறிவுரை.
0: இந்த கருத்தடை செய்யாமல் தள்ளி போடுவதற்கான பொதுவான காரணங்கள் என்னென்ன டாக்டருக்கு?
1: பெரும்பாலும் வந்து 2 பெண் குழந்தைகள் இருந்தால் 3வதா ஒரு ஆண் குழந்தை பிறக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க அதை ஒரு எதிர்பார்ப்பில் தள்ளி போடலாம். ஆனால் 3வதும் பெண் குழந்தை தான் பிறக்குது நிறைய பேர்த்துக்கு. ஸோ அந்த மாதிரி தள்ளி போடலாம். இன்னொன்று வந்து அவங்களுக்கு ஏதாவது உடல் ரீதியான பிரச்சனைகள், ஒரு இரத்த சோகை அல்லது வேறு எதுவும் சர்க்கரை அல்லது பிரஷர் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதனால் அவங்க தள்ளி போடலாம். ஸோ இது எல்லாமே ட்ரீட்டபிள் தான். ஓரளவுக்கு கண்ட்ரோல் வந்த பிறகு நம்ம ஒரு 6 மாதம் கழித்து ஒரு நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். ஆனால் அது வரைக்கும் வந்து ஒரு தற்காலிக கருத்தடை முறைகளை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். அதில் பெஸ்ட் மெத்தட் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காப்பர் டீ போடலாம். காப்பர் டீங்கிறது IUCD, அது வந்து போடலாம். அதில் வந்து 5 வருடத்துக்கும் 10 வருடத்துக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். எப்போ நமக்கு வந்து நிரந்தர கருத்தடை அறுவை சிகிச்சை செய்கிறோமோ அது வரைக்கும் வந்து இதை நம்ம போடலாம். இதில் முக்கியமாக ஹை ரிஸ்க் பிரெக்னன்சின்னு இருக்குது. இப்போ அம்மாவுக்கு ஏதாவது ஒரு உடல் ரீதியான பிரச்சனை, ஒரு இருதயத்தில் பிரச்சனையோ அல்லது ரத்த சோகையோ அல்லது வேறு எதுவும் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இருந்தால் ஆண்கள் முன் வந்து பண்ணிக்கிட்டால் இது வந்து இன்னமும் நல்லது. ஆண்கள் வேசக்டிமி பண்ணிக்கிட்டாங்கன்னா அதுவும் வந்து கருத்தடி அது குடும்பத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும், குடும்ப சமமான ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி
0: நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பின்னடைவில் இருக்கக்கூடிய குடும்பங்களில் நம்ம செய்யக்கூடிய இந்த கருத்தடை முறைகள், கருத்தடை அறுவை சிகிச்சைகள் அந்த குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் டாக்டர்?
1: ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது குழந்தை எண்ணிக்கைக்கு குறைவாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலான தாய்மார்கள் இந்த காப்பர்ட்டி அதிகமாக அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய தாய்மார்களுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம காப்பர்ட்டி வச்சு தான் நம்ம அனுப்புகிறோம். பெரும்பாலான அவங்க வில்லிங்னஸ் கொடுத்தாங்கன்னா, வாலண்டரியாக அவங்க முன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காப்பர்ட்டி வச்சு தான் அனுப்புகிறோம். இது வந்து ஒரு இது சாதாரண மெத்தடு. ஓபிலே இதை பார்க்கலாம், பண்ணிக்கலாம். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா ஓபி ப்ரொசீஜர், சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் அதை வச்சிருவாங்க. நீங்கள் எடுக்கணுனாலும் எப்போ வேணுனாலும் அதை எடுத்துக்கலாம். அது 5 வருஷம் 10 வருஷங்கிறது 2 வகையான காப்பர்ட்டி இருக்குது அரசாங்கத்தில். நம்ம கொடுக்கறது 375 அப்படின்றதும் 380A அப்படின்னு 2 இருக்குது. 375ங்கிறது 5 வருஷம் பாதுகாப்பு கொடுக்கும், 380Aங்கிறது 10 வருட பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ இதுதான் வித்தியாசமே வழி. அது ரொம்ப மிக எளிய மெத்தட், எல்லோரும் ரொம்ப வைடாக ஃபாலோ பண்ணுற மெத்தடு, ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற தற்காலிக மெத்தட். அதுதான், இதில் எந்த பயமும் இல்லை, இதை பற்றி தவறான கருத்துக்களும் வேண்டியதில்லை. வேசெக்டமி பண்ணால் அடுத்த 3 மாதத்துக்கு 7 டெஸ்ட் பண்ணி 3வது மாதம் 7 டெஸ்ட் நெகட்டிவ்னா தான் அவர் வந்து நிரந்தர கருத்தடை செய்யப்பட்டவர் அப்படின்னு கருதப்படுவார். ஸ்டெரிலைசேஷன் சர்டிஃபிகேட்டுங்கிறது அப்போ தான் நம்ம கொடுப்போம். ஸோ இடையில இந்த 3 மாதத்துக்கு வந்து அவர் நீரோத்து யூஸ் பண்ணால் போதும், மாத்திரைகள்லாம் எதை எடுக்க தேவையில்லை. அதனால் வேசக்டிமி பண்ணிட்டோமே அதனால் கர்ப்பம் வராது அப்படின்னு திருப்பி நம்ம போய் குடும்பத்தில் இருந்துட முடியாது. அதனால தான் நம்ம திருப்பி என்ன சொல்கிறோம்னா, இது பாதுகாப்பாக இருக்கணும்னா நீரோத்து மட்டும் யூஸ் பண்ணால் போதும், அந்த விந்து வந்து வெளிப்படுதலை தடுத்தலாம்.
0: அப்போ பெண்ணுக்கு செய்யக்கூடிய நிரந்தர அறுவை சிகிச்சை முறைகளை விட ஆண்களுக்கு மிக எளிமையானது அப்படின்னு சொல்றீங்க, அப்படிதானே டாக்டர்?
1: ஆமா சார்.
0: இந்த கருத்தடை செய்வதனால அந்த தம்பதியருக்கு இடையே அந்த தாம்பத்தியத்தில் பாதிப்பு ஏற்படுவதாக பலரும் நினைக்கிறார்களே, இது உண்மையா டாக்டர்?
1: அது ஒரு தவறான கருத்து சார், இது ஒரு மூட நம்பிக்கை. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. பெண்களை நேசிக்கக்கூடிய ஆண்கள் வந்து அவங்க கருத்தடை சிகிச்சை செஞ்சுக்கிட்டாதான் அது உண்மையா, அது வந்து உண்மையான அன்பு அங்க இருக்குதுன்னு அர்த்தம். அங்க தாம்பத்தியம் இன்னும் அதிகம்தான் ஆகும், அந்த அன்பு அதிகம்தான் ஆகுமே வழிய குறையாது. அதனால இது வந்து தவறான மூட நம்பிக்கை.
0: கருத்தடை அறுவை சிகிச்சைக்கு செய்ய விரும்பக்கூடிய தனது குடும்ப உறுப்பினருக்கு அந்த குடும்ப இருக்கக்கூடிய அந்த நபர்கள் வந்து முழுமையான ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்தால் இதற்கான முன்னேற்றம் நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க?
1: 100% இருக்கணும். 100% இல்லை, அதுக்கு மேலே இருக்கும், 110% இருக்கணும். அது பெண்கள் குறிப்பாக அந்த டியூபெக்டமி ஆப்ரேஷன் வந்து பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா ஓப்பன் மெத்தடில், அதில் லேப்ராஸ்கோபி மெத்தட் இருக்குது, ஓப்பன் மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மெத்தடில், ஓப்பன் மெத்தடில்

0: போயிட்டு அவங்க கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும், கொஞ்சம் ஒரு ஒரு வாரமாவது அவங்க ஒரு ஒரு அஞ்சு நாள் அஞ்சாறு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். அந்த டயத்தில் குடும்ப மற்ற பெண்கள் தான் ஒரு மாமியார் அம்மா அல்லது கூட பிறந்தவங்க இவங்க சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. அப்போ தான் அவங்க வந்து ரிக்கவர் ஆகி வர முடியும். ஒரு மன கஷ்டம் இல்லாமல் உடம்பில் வேறு எந்த குறையும் இல்லாமல் அவங்க ரிக்கவர் ஆகி வரணும்னா இவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை.
1: கருத்தடை செய்வதற்கான பொறுப்பு ஆண் பெண் பாலின வேறுபாடு இல்லாமல் இருவர்களுக்குமே இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு சார்ந்த மருத்துவமனைகளில் எங்களோட ஒரு ரிசப்ஷனில் ஒரு ஒரு பேஸ்கட் மாதிரி ஒன்று வச்சுருக்குறாங்களே, அதுக்கு பேஸ்கட் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஆக்சுவலாக அங்கே என்னென்ன இருக்குது, பொதுமக்களாகிய எங்களுக்கு இந்த கருத்தடை பற்றிய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு அதிலிருந்து நாங்கள் எடுத்துக்கலாம்?
0: ஒரு நல்ல கேள்வி சார், நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. அடிக்கடி ஜிஹெச்சுக்கு போவீங்க போல் இருக்கு. ஸோ இந்த எல்லா அரசு மருத்துவமனையிலும் அரசு ராஜாஜி மருத்துவமனை ஆரம்ப சுகாதாரம் அது அர்பன் ரூரல் ரெண்டுலேயுமே கூட நம்ம வந்து இந்த பேஸ்கட் ஆஃப் சாய்ஸ்னு ஒரு பேஸ்கட் வச்சுருப்போம் அல்லது ஒரு ட்ரீ வச்சுருப்போம். அதில் வந்து தற்காலிக கருத்தடை சாதனங்கள் என்னெல்லாம் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸிபிட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பொருட்காட்சி பண்ணியிருப்போம். ஸோ அது என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா அந்தாரா ஊசி இருக்கும், சாயா மாத்திரை இருக்கும், கருத்தடை வளையம் அதாவது காப்பர் டீ இருக்கும், வாய்வழி மாத்திரை மாலா எண் மாத்திரை இருக்கும், ஆணுறை இருக்கும். அது இல்லாமல் இப்போ ஈசிபில் பிடிகே இதெல்லாம் வந்து நான் வந்து செல்ஃப் கேர் கிட் சுய பராமரிப்பு பெட்டகத்தில் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாம் இவ்வளோலாம் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கவுன்சிலிங் மெத்தட் அந்த கவுன்சிலிங்கெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். இந்த வந்து எக்ஸிபிட் பண்ணி இந்த மாதிரி மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்காக அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இப்போ ஒரு பேஸ்கெட்டில் வச்சு பேஸ்கெட் ஆஃப் சாய்ஸ், ஸோ நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த சாய்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படி ஒரு மெத்தடை நாங்கள் வச்சுருக்கோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சரியான இடைவெளி சமமான ஆரோக்கியம், உலக மக்கள் தொகை தினம். இந்த சிறப்பு நேர்முகத்தில் பங்கேற்றார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். நன்றி டாக்டர். உங்களது ஆரோக்கியத்திற்கான முன்னேற்றத்தில் சிறு முயற்சியாளனாக நான் விக்னேஷ் அர்ஜுனன் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் இணையலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 11:37. காற்றலையில் இசைக்க வருகிறது மதுரத்தென்றல். தேன் சிந்தும் காவிய தென்றலாக மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பூவெல்லாம் கேட்டுப்பார் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில் கேட்கலாம்.

தேவிட்டாத இசை கானங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக சங்கமம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ் ஜானகி மற்றும் உன்னிகிருஷ்ணன் குரல்களில். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

நேரம் 11:51. மேக கூட்டங்களை மெய்சிலிருக்க வைத்து கொண்டிருக்கிறது மதுரை தென்றல். அடுத்த பாடலாக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து ஜேம்ஸ் வசந்தன் இசையில் பெல்லிராஜ் மற்றும் தீபா மரியம் குரல்களில் கேட்கலாம்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சரம்மா.
0: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: காதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிலையத்தில் நேரம் 12 மணி. நிகழ்ச்சியும் நேரமும் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல் ராம்நாத் வெங்கட் பகவத் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேசன் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் மிருதங்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பனிரெண்டு 40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி இலந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 பெருமைமிகு பாரதம், ராஜஸ்தான் கோட்டைகள் உரை சித்திரம், எழுதியவர் எம் சண்முகம், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, பிற்பகல் 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 2:15 மதுரை தண்டல், 2:55 வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவடைகிறது. அதனைத் தொடர்ந்து நமது மாலை ஒளிபரப்பில் 5:27 குரல் அமுதம், குரல் எண் 320, 5:30 மதுரை தண்டல், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல், ஜெயம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒளிபரப்பாகும். 6:30 மாநில செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ், சென்னையிலிருந்து ஒளிபரப்ப கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம், படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 8:00 செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி, சிவகங்கை மோகன் அவர்களின் பாட்டு, 8:45 ஆங்கிலத்தில் நிகழ்ச்சி, 8:30 சுகாதாரம் குறித்த நேர்காணல், டாக்டர் எஸ் சதீஷ்குமார் இயக்குனர் மற்றும் பேராசிரியர் ITS மருந்தியல் கல்லூரி, தொகுத்து வழங்குபவர் ராஜராஜேஸ்வரி. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள். இரவு 10:00 அகில பாரத இசையில் டாக்டர் ஆர் மதுரை மாதுரி தேவி,

அகில பாரத இசை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. இதுவரை நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.

இனி தொடர்வது செய்தி அறிக்கை. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்தி கேட்கலாம்.

0: suit and a close-in weapon system too. These all things make INS Mahendragiri as invincible and strong as the Mahendragiri mountain.
1: Mahendragiri parvat ke saman hi abhed aur majboot banati hai.
2: Sikkim has once again emerged as India's richest state in terms of per capita income. According to the latest income data analysis, the state's per capita income stood at over 6.46 lakh rupees in the 2024-25 financial year, nearly three times the national average, despite accounting for just 0.05% of the country's population. The India Meteorological Department has issued an orange alert for very heavy rainfall over Bihar, Uttar Pradesh, Assam, Meghalaya, Nagaland, Manipur, Mizoram, Tripura, Sub-Himalayan, West Bengal and Sikkim during next 3 days. In the FIFA World Cup, Spain has booked its place in the semi-finals, defeating Belgium 2-1 in the second quarter-final at Los Angeles Stadium in Inglewood, United States last night. Earlier, France advanced to the semi-finals with a comfortable 2-0 victory over Morocco in the first quarter-final in Boston. And that is the end of this news bulletin.
3: நேரம் 12:10 ஆகாஷ்வாணி சங்கீத சாரல். ராம்நாத் வெங்கட் பாகவத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ராமச்சந்திரம் பாவையாமி, வசந்தாராகம் ரூபக தாளத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருத்தியை முதலில் கேட்கலாம்.

இதுவரை சங்கீத சாரலில் ராம்நாத் வெங்கட் பாகவத் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10

0: சுத்தம்.
1: ஸ்ரீ ராமர் ஜனனம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். ஸ்ரீ ராமர் ஜனனம் இசை பேருரை 1:10 FM கோல்டில் நிகழ்த்தியவர் டாக்டர் பைரவி வைத்தீஸ்வரன் அவர்கள். பரூர் MK அனந்தலட்சுமி அவர்கள் வயலின், ராமநாதபுரம் B ராமநாதன் அவர்கள் மிருதங்கம்.

0: நிகழ்ச்சியை முழுமையாய் கேட்க 1:10 FM கோல்டே கேளுங்கள். இனி ஆங்கில தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 20 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லுக்சான் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை அடுத்த 5 இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று இதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும், ஹோர்மோஸ் நீரிணைப் பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்கள் செல்ல அனுமதிக்க வேண்டும் என்றும் அந்த கூட்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு அமைதி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்றும் அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விரிவாக்கப்பட்டு கூடுதல் உறுப்பு நாடுகளை சேர்க்க வேண்டும் என்றும் இரு தலைவர்கள் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினம் கடற்பகுதியில் INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ராணுவ தளவாடங்கள் உள்நாட்டிலேயே தயாரிக்க முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறினார். செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்திய போதிலும் ராணுவ வீரர்களின் தைரியம் மற்றும் ஆற்றல் மூலம் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் கூறினார். INS மகேந்திரகிரி போர்க்கப்பலை இந்திய கடற்படையுடன் இணைப்பதன் மூலம் நமது கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்தார். கடந்த 1.5 6 நவீன போர்க்கப்பல்கள் இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது நமது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் ஏற்படும் சவால்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. 1990 டிசம்பர் மாதத்தில் ஐநா பொதுசபையில் மக்கள் தொகை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் July 11 உலக மக்கள் தொகை தினமாக கடைபிடிக்க முடிவெடுக்கப்பட்டது. இந்த தினத்தையொட்டி தமிழகம் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விழிப்புணர்வு பேரணி உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. உலக மக்கள் தொகை தினத்தின் முக்கியத்துவம் குறித்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி இணை பேராசிரியர் டாக்டர் சுகந்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இன்று உலக மக்கள் தொகை தினம். இந்த ஆண்டின் கருப்பொருள், இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் குடும்பத்தை சமத்துவமான மற்றும் நம்பிக்கையூட்டும் உலகில் உருவாக்க அதிகாரம் அளிப்போம் என்பதாகும். மக்கள் தொகை என்பது எண்ணிக்கையை பற்றியது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதரின் ஆரோக்கியம், கல்வி, உரிமைகள் மற்றும் வாழ்க்கை தரத்தை பற்றியதாகும். குறிப்பாக இளைஞர்களுக்கு சரியான பாலியல் மற்றும் இனப்பெருக்க ஆரோக்கிய கல்வி, தரமான சுகாதார சேவைகள், பெண்களின் அதிகாரமளித்தல் மற்றும் தகவல் அறிந்த முடிவெடுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். குடும்ப கட்டுப்பாடு சேவைகளை விருப்பத்துடனும் பாதுகாப்பாகவும் பயன்படுத்துவது தாய் மற்றும் குழந்தை நலத்தை மேம்படுத்துவதோடு பலமான சமுதாயத்தை உருவாக்கவும் உதவுகிறது.
1: பிரிக்ஸ் அமைப்பின் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் மாநாடு மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தலைமையில் மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் இன்று நடைபெறுகிறது.

0: நிலையான வளர்ச்சியை உருவாக்குவது என்ற கருப்பொருளின் அடிப்படையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொள்கின்றனர். போக்குவரத்து துறையில் சர்வதேச நாடுகளின் ஒத்துழைப்பு குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோன் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆங்கிலேய ஆதிக்கத்தை ஆரம்ப காலத்திலேயே துணிச்சலுடன் எதிர்த்து தாய்நாட்டின் சுதந்திரத்திற்கும் சுயமரியாதைக்கும் போராடிய முன்னோடி வீரர் அழகு முத்துக்கோன் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மாவீரன் அழகு முத்துக்கோன் போன்ற முன்னோர்களின் வீர வரலாறுகளை இளைய தலைமுறையினருக்கு எடுத்து செல்வோம் என்று தெரிவித்துள்ளார். அடிமை வாழ்வை விட சுதந்திரமே உயர்ந்தது என்பதை தனது சொல்லாலும் செயலாலும் உணர்த்தியவர் வீரன் அழகு முத்துக்கோன் என்று தமிழக முதலமைச்சர் திரு விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியாவிலேயே மிக வளமான மாநிலமாக சிக்கிம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2024-25 ஆண்டிற்கான வருவாய் ஆய்வறிக்கையில் சிக்கிம் மாநிலத்தின் தனிநபர் வருமானம் 646,000 ரூபாய் என்று கூறப்பட்டுள்ளது. இது தேசிய சராசரியை விட 3 மடங்கு அதிகம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தனிநபர் வருமான வரிசையில் சிக்கிமிற்கு பிறகு கோவா, சண்டிகர், தில்லி ஆகியவை இடம் பிடித்துள்ளன. கேரள மாநிலம் வயநாட்டில் மண் சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் 5வது நாளாக இன்றும் ஈடுபட்டு வருகின்றனர். மீனாட்சி ஆற்றில் தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு சித்திக் தெரிவித்துள்ளார். கடந்த 7ஆம் தேதி கேரள மாநிலம் வயநாட்டில் கல்லாடியில் சுரங்கப்பாதை பணிகளின் போது கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவால் இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு ரயில்வே கோட்டத்திற்குட்பட்ட பானிஹால் பாராமுல்லா பகுதியில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. வடக்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வழித்தடத்தில் 3 ரயில்கள் வரும் 25ஆம் தேதி வரை ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக இப்பகுதியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் ரயில்வே கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. செனாப் பள்ளத்தாக்கு பகுதி மற்றும் ஃபிர்பஞ்சால் மலைப்பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்முவில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு இடங்களில் கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் 24ஆம் தேதி நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4000 கடந்துள்ளது. இது தொடர்பாக அந்நாட்டு நாடாளுமன்ற தலைவர் ஜார்ஜ் ரோட்ரிகஸ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இதுவரை 4118 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 16740 பேர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளார். காணாமல் போன ஆயிரக்கணக்கானோரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் வெனிசுலாவில் நிவாரணப் பணிகளுக்காக 30 கோடி அமெரிக்க டாலர் நிதியுதவியை திரட்ட வேண்டும் என்று ஐநா கேட்டுக்கொண்டுள்ளது. வெளிநாட்டு வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்ட வெனிசுலாவின் சொத்துக்களை நிவாரணப் பணிகளுக்காக விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் வலியுறுத்தியுள்ளார். மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த கத்தார் பிரதிநிதிகள் குழு ஈரான் தலைநகர் டெஹ்ரான் செல்லவுள்ளது. இது தொடர்பாக ஈரான் அரசு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில், வளைகுடா பகுதியில் பிரச்சினைக்கு தீர்வுகாண கத்தார் மேற்கொள்ளும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணையின் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்து வரும் நிலையில் கத்தாரின் இந்த குழுவின் பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. அமெரிக்காவின் ஆதரவுடன் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக தெரிகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத்ஹாம்டனில் இப்போட்டி இரவு 7 தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட இத்தொடரை 3 போட்டிகளில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து கைப்பற்றியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் நார்வே இங்கிலாந்து அணி

0: அணியையும் காலை மணி 6:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்து அணியையும் எதிர்கொள்கின்றன. பிரான்ஸ் ஸ்பெயின் அணிகள் ஏற்கனவே அரையிறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. லண்டனின் லார்ட்ஸில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நேற்றைய முதல் நாள் ஆட்ட நேர இறுதியில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் எடுத்தது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 285 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மணி 3:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான வர்த்தகத்தை 35,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. வெனிசுலா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4,118 அதிகரித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 5வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 12:50. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. பிற பகுதியினருக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும். கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று தொடங்கி இம்மாதம் 14 வரை வீசக்கூடும் காற்று இதே வேகத்தில். நாளை அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் நாளை தொடங்கி 14 வரை வீசக்கூடும். மேலும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள ஓரிரு இடங்களில் வீசும் வாய்ப்பு உண்டு. 13 அன்று நாளை மறுநாள் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளிலும், தென்கிழக்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகளிலும் வீசக்கூடும். 14 அன்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள சில பகுதிகளில் வீசும் வாய்ப்புண்டு. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. நாளை இரவு 7 வரை அலைகளின் வேகம் நாகப்பட்டினம் வடக்கு கடலோர பகுதிகளில் வினாடிக்கு 0.8 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். தெற்கு கடலோர பகுதிகளில் 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. காரைக்கால் கடலோர பகுதிகளில் நாகூர் முதல் பத்தினஞ்சேரி வரை நாளை இரவு 7 வரை அலைகளின் வேகம் வினாடிக்கும் 0.9 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திர பிரதேசத்தில் கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 1.8 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. குண்டூர் கடலோர பகுதிகளில் பாபட்லா முதல் நிசாம்பட்டினம் வரை அலைகளின் வேகம் நாளை இரவு 7 வரை 0.9 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா கடலோர பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெதபள்ளி கொள்ளம் வரை அலைகளின் வேகம் 1.5 முதல் 1.8 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள். முதலில் KS சித்ரா, KS அலமேலு பாடியுள்ள முகமது அலி இயற்றிய பாடல். இசை ஷியாம்லா சுவாமி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
2: ஒரே கிளிக்லயா அற்புதம்.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: against Iran following a series of retaliatory steps that have included U.S. strikes on Iranian targets and the withdrawal of a sanction waiver that had allowed Tehran to sell oil. In the FIFA World Cup, Norway will take on England, while defending champions Argentina face Switzerland late in the night in the quarterfinals to determine the remaining semi-finalists. Spain secured a thrilling 2-1 victory over Belgium to advance, while France progressed with a comfortable 2-0 win over Morocco. India will face host England in the fifth and final T20 international of the series today in Southampton at 7 p.m. Indian Standard Time. England has already clinched the series with a 3-0 lead, while India will be aiming to register a consolation victory before the teams move on to the ODI series. And that is the end of this news bulletin.
1: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி பெருமைமிகு பாரதம். ராஜஸ்தான் கோட்டைகள் உரைச்சித்திரம் கேட்கலாம். எழுதியவர் எம் சண்முகவேல்.
3: இந்தியாவின் வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை பாரம்பரியத்தின் முக்கிய மையமாக விளங்குகிறது ராஜஸ்தான் மாநிலம். குறிப்பாக இம்மாநிலம் அதன் பிரம்மாண்டமான கோட்டைகளுக்காக உலகம் முழுவதும் புகழ் பெற்றிருக்கிறது.
1: கோட்டைகளின் நிலம் என்று அழைக்கப்படும் ராஜஸ்தானில் ராஜ்புத் அரசர்களின் வீர வரலாறு, அரசாட்சி திறன் மற்றும் கலைநயம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் ஏராளமான கோட்டைகள் காணப்படுகின்றன.
3: இக்கோட்டைகள் வெறும் பாதுகாப்பு அரண்களாக மட்டுமல்லாமல் அரசர்களின் ஆட்சி மையங்களாகவும் கலாச்சார சின்னங்களாகவும் விளங்கின.
1: ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான சிகரங்கள், பாலைவன பகுதிகள் மற்றும் சமவெளிகளில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோட்டைகள் அக்கால பொறியியல் திறனின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
3: ஆம்பர் கோட்டை, சித்தோகர் கோட்டை, கும்பல்கர் கோட்டை, ஜெய்சால்மர் கோட்டை, மெஹ்ராங்கர் கோட்டை மற்றும் ஜுனாகர் கோட்டை போன்றவை ராஜஸ்தானின் புகழ்பெற்ற கோட்டைகளாகும்.
1: இவற்றில் உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள், அழகிய அரண்மனைகள் மற்றும் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் காணப்படுகின்றன.
3: இன்றும் இந்த கோட்டைகள் ராஜஸ்தானின் பண்பாட்டு அடையாளங்களாகவும் முக்கிய சுற்றுலா தலங்களாகவும் திகழ்கின்றன.
1: யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள பல கோட்டைகள் இந்திய கட்டிடக்கலையின் பெருமையையும் ராஜ்புத் வீர மரபின் மகத்துவத்தையும் உலகிற்கு எடுத்துரைக்கின்றன.
3: எனவே ராஜஸ்தான் கோட்டைகள் இந்திய வரலாற்றின் அழியாத சின்னங்களாக போற்றப்படுகின்றன.
1: ஆம்பர்கோட்டை என்பது ராஜஸ்தானின் தலைநகரமான ஜெய்ப்பூருக்கு அருகில் அமைந்துள்ள இந்தியாவின் மிகவும் புகழ்பெற்ற கோட்டைகளில் ஒன்றாகும்.
3: ஜெய்ப்பூர் நகரத்திலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை ராஜ்புத் கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது.
1: கச்வாகா வம்சத்தைச் சேர்ந்த முதலாம் ராஜா மான்சிங் அவர்களால் கிபி 1592 கட்ட தொடங்கப்பட்ட இந்த கோட்டை பின்னர் அவரது வாரிசுகளால் விரிவுபடுத்தப்பட்டது.
3: சிவப்பு மணற்கற்கள் மற்றும் வெண்மையான பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ள ஆம்பர் கோட்டை வெளிப்புறத்தில் வலிமையான இராணுவ கோட்டையாகவும் உட்புறத்தில் ஆடம்பரமான அரச அரண்மனையாகவும் தோற்றமளிக்கிறது.
1: கோட்டையை சுற்றியுள்ள உயரமான மதில்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் அக்கால இராணுவ கட்டிடக்கலையின் சிறப்பை எடுத்துக்காட்டுகின்றன.
3: ஆம்பர் கோட்டையின் முக்கிய பகுதிகளில் சூரஜ் போல், ஜலேப் சவுக், திவான் ஈயாம், திவான் ஈகாஸ், சுக்னிவாஸ் மற்றும் சீஷ்மஹால் ஆகியவை அடங்கும்.
1: குறிப்பாக சீஷ்மஹால் அல்லது கண்ணாடி மாளிகை உலக புகழ் பெற்றது. ஆயிரக்கணக்கான சிறிய கண்ணாடி துண்டுகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ள இந்த மண்டபத்தில் ஒரு சிறிய விளக்கின் ஒளியே முழு அறையையும் பிரகாசமாக ஒளிரச் செய்யும்.
3: கோட்டையின் கட்டிடக்கலையில் ராஜ்புத் மற்றும் முகலாய பாணிகளின் கலவை தெளிவாக காணப்படுகிறது.
1: அழகிய வளைவுகள், செதுக்கப்பட்ட தூண்கள், பால்கனிகள், குவிமாடங்கள் மற்றும் அலங்கார சுவர்கள் ஆகியவை இதன் கலைநயத்தை தெரிவிக்கின்றன.
3: கோட்டையின் உட்புறத்தில் அமைந்திருக்கும் தோட்டங்கள் மற்றும் நீரூற்றுகள் பாலைவன பகுதியில் வாழ்ந்த மக்களின் சுற்றுச்சூழல் அறிவையும் நீர் மேலாண்மை திறனையும் எடுத்துக்காட்டுகின்றன.
1: மௌதா ஏரிக்கரையில் அமைந்துள்ள இந்த கோட்டை இயற்கை அழகும் வரலாற்று பெருமையும்

0: ஒன்றிணைந்த இடமாக விளங்குகிறது. கோட்டையின் உயரமான பகுதிகளிலிருந்து சுற்றியுள்ள மலைகள் மற்றும் ஏரியின் காட்சியை ரசிக்க முடியும்.
1: யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள ராஜஸ்தான் மலைக்கோட்டைகளில் ஒன்றான ஆம்பர் கோட்டை ராஜ்புத் அரசர்களின் வீரத்தையும் கலைநயத்தையும் வெளிப்படுத்தும் அற்புதமான நினைவு சின்னமாக திகழ்கிறது.
0: ஜெய்கர் கோட்டை என்பது ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் நகரத்திற்கு அருகில் ஆரவல்லி மலைத்தொடரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற வரலாற்று கோட்டையாகும்.
1: ஆம்பர் கோட்டைக்கு மேல் உயரமான மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை ராஜ்புத் அரசர்களின் ராணுவ வலிமையையும் பாதுகாப்பு திறனையும் வெளிப்படுத்தும் முக்கிய நினைவு சின்னமாக திகழ்கிறது.
0: கச்வாகா வம்சத்தைச் சேர்ந்த மகாராஜா இரண்டாம் சவாய் ஜெய்சிங் அவர்களால் கிபி 1726 ஆண்டு இந்த கோட்டை கட்டப்பட்டது. அவருடைய பெயரையே தாங்கி இந்த கோட்டை ஜெய்கர் என்று அழைக்கப்படுகிறது.
1: ஜெய்கர் கோட்டை முதன்மையாக பாதுகாப்பு மற்றும் ராணுவ நோக்கங்களுக்காக கட்டப்பட்டது. ஆம்பூர் கோட்டையையும் அரச குடும்பத்தின் செல்வங்களையும் பாதுகாப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும்.
0: கட்டிடக்கலை நோக்கில் ஜெய்கர் கோட்டை எளிமையும் வலிமையும் கொண்ட வடிவமைப்பை கொண்டுள்ளது. சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ள இந்த கோட்டை சுமார் 3 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளமுள்ள மதில்களை கொண்டுள்ளது.
1: கோட்டையின் உயரமான அமைப்பு எதிரிகளின் நகர்வுகளை தொலைவிலிருந்தே கண்காணிக்க உதவியது. மேலும் மழை நீரை சேமிக்கும் திறமையான நீர்த்தேக்க அமைப்புகளும் இதில் காணப்படுகின்றன.
0: ஜெய்கர் கோட்டையின் மிகப்பெரிய சிறப்பு ஜெய்வானா பீரங்கி ஆகும். உலகின் மிகப்பெரிய சக்கரங்களுடன் கூடிய பீரங்கிகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த ஆயுதம் ராஜ்புத் ராணுவத்தின் வலிமையை எடுத்து காட்டுகிறது.
1: கோட்டையின் உள்ளே அரண்மனை பகுதிகள், தோட்டங்கள், ஆயுத காட்சியகம் மற்றும் கண்காணிப்பு மாடங்கள் உள்ளன.
0: பழமையான வாள்கள், கவசங்கள், துப்பாக்கிகள் மற்றும் போர்க்கருவிகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அருங்காட்சியகம் அக்கால ராணுவ வரலாற்றை அறிய உதவுகிறது.
1: அடுத்து நகர்கர் கோட்டை. ராஜஸ்தானின் தலைநகரமான ஜெய்ப்பூரை ஒட்டியுள்ள ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான பகுதியில் அமைந்திருக்கும் முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னமாகும் இது.
0: ஆரம்பத்தில் இந்த கோட்டைக்கு சுதர்ஷன்கர் என்று பெயரிடப்பட்டது. நகர்கர் என்பதற்கு புலிகளின் உறைவிடம் என்ற பொருளும் உண்டு.
1: நகர்கர் கோட்டையின் முக்கிய நோக்கம் ஜெய்ப்பூர் நகரை எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பதாகும்.
0: கட்டிடக்கலை நோக்கில் நகர்கர் கோட்டை ராஜ்புத் மற்றும் ஐரோப்பிய பாணிகளின் கலவையை கொண்டுள்ளது. உயரமான மதில்கள், அழகிய நுழைவாயில்கள், விரிவான முற்றங்கள் மற்றும் கலைநயமிக்க அறைகள் ஆகியவை இதன் சிறப்பம்சங்களாகும்.
1: இதில் ஒவ்வொரு அறையும் அழகிய சுவர் ஓவியங்கள், வண்ண அலங்காரங்கள் மற்றும் செதுக்கல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நகர்கர் கோட்டையின் மிகப்பெரிய ஈர்ப்பு அதனுடைய இயற்கை காட்சிகளாகும்.
0: தனித்தனியாக அமைக்கப்பட்ட அறைகள் மற்றும் அவற்றை இணைக்கும் நடைபாதைகளும் இங்கு காணப்படுகிறது. கோட்டையின் உச்சியிலிருந்து ஜெய்ப்பூர் நகரம் முழுவதையும், குறிப்பாக இரவு நேரங்களில், நகரின் ஒளிரும் தோற்றத்தையும் ரசிக்க முடியும்.
1: சித்தோர்கர் கோட்டை. ராஜஸ்தானின் சித்தோர்கர் நகரில் அமைந்திருக்கும் இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகளில் ஒன்றாகும். சுமார் 700 ஏக்கர் பரப்பளவில் விரிந்திருக்கும் இந்த கோட்டை இந்தியாவின் மிகப்பெரிய கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
0: கடல் மட்டத்திலிருந்து சுமார் 180 மீட்டர் உயரமுள்ள மலைப்பகுதியில் அமைந்துள்ள இக்கோட்டை பல நூற்றாண்டுகளாக மேவார் ராஜ்யத்தின் தலைநகராக விளங்கியது.
1: சித்தோர்கர் கோட்டையின் வரலாறு கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. இந்த கோட்டை பல்வேறு படையெடுப்புகளையும் முற்றுகைகளையும் எதிர்கொண்டுள்ளது.
0: குறிப்பாக அலாவுதீன் கில்ஜி, குஜராத் சுல்தான் பகதூர் ஷா மற்றும் முகலாய பேரரசர் அக்பர் ஆகியோரின் தாக்குதல்கள் சித்தோர்கரின் வரலாற்றில் முக்கிய இடம் பெற்றுள்ளன. இப்போர்களின் போது ராஜ்புத் வீரர்கள் காட்டிய துணிச்சலும் பெண்கள் மேற்கொண்ட தியாகங்களும் இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளாக போற்றப்படுகின்றன.
1: கட்டிடக்கலை நோக்கில் சித்தோர்கர் கோட்டை ஒரு அற்புதமான படைப்பாகும்.
0: கோட்டைக்குள் அரண்மனைகள், கோயில்கள், நினைவு கோபுரங்கள், நீர்த்தேக்கங்கள் மற்றும் மண்டபங்கள் அமைந்துள்ளன. கோட்டையின் முக்கிய ஈர்ப்புகளில் விஜய் ஸ்தம்பம் மற்றும் கீர்த்தி ஸ்தம்பம் குறிப்பிடத்தக்கவை.
1: கோட்டைக்குள் அமைந்திருக்கும் ராணா கும்பா அரண்மனை, ராணி பத்மினி அரண்மனை மற்றும் பல ஜைன மற்றும் இந்து கோவில்கள் வரலாற்று மற்றும் மத முக்கியத்துவம் வாய்ந்தவை ஆகும்.
0: மேலும் 80க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் மற்றும் குளங்கள் அமைக்கப்பட்டிருந்ததால் நீண்டகால முற்றுகைகளின் போதும் கோட்டை தன்னிறைவு பெற்றிருந்தது.
1: 2013ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் சித்தோர்கர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.

0: இன்றும் சித்தோர்கர் கோட்டை ராஜ்புத் மக்களின் துணிச்சல், தியாகம் மற்றும் சுயமரியாதையின் அடையாளமாக விளங்குகிறது.
1: கும்பல்கர் கோட்டை ராஜஸ்தானின் ராஜ்சமந்த் மாவட்டத்தில் ஆரவல்லி மலைத்தொடரின் நடுவே அமைந்திருக்கும் இந்தியாவின் மிக முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னங்களில் ஒன்றாகும்.
0: மேவார் அரசின் புகழ்பெற்ற மன்னரான ராணா கும்பா அவர்களால் கிபி 15 நூற்றாண்டில் இந்த கோட்டை கட்டப்பட்டது. இது மேவார் ராஜ்யத்தின் 2 முக்கிய கோட்டையாகவும் அவசர காலங்களில் அரச குடும்பத்தினரின் பாதுகாப்பு மையமாகவும் விளங்கியது.
1: கும்பல்கர் கோட்டையின் மிகப்பெரிய சிறப்பு அதன் பிரம்மாண்டமான மதில்களாகும்.
0: சுமார் 36 கிலோமீட்டர் நீளமுடைய இந்த மதில் உலகின் 2 நீளமான தொடர்ச்சியான மதிலாக கருதப்படுகிறது. இதனால் கும்பல்கர் கோட்டை இந்தியாவின் பெரிய சுவர் என்றும் அழைக்கப்படுகிறது.
1: கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1100 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை சுற்றியுள்ள மலைகளால் இயற்கையாகவே பாதுகாக்கப்படுகிறது.
0: உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் பல அடுக்குகளை கொண்ட பாதுகாப்பு அமைப்புகள் இதன் இராணுவ முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த மதிலின் அகலம் 8 குதிரைகள் ஒரே நேரத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு பரந்ததாக உள்ளது.
1: கட்டிடக்கலை நோக்கில் கும்பல்கர் கோட்டை ராஜ்புத் பாணியின் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது.
0: கோட்டைக்குள் 300 மேற்பட்ட கோயில்கள் அமைந்துள்ளன. அவற்றில் ஹிந்து மற்றும் ஜைன கோவில்கள் குறிப்பிடத்தக்கவை.
1: இந்த கோட்டை புகழ்பெற்ற மேவார் வீரரான மகாராணா பிரதாப் பிறந்த இடமாகவும் அறியப்படுகிறது. இதனால் வரலாற்று முக்கியத்துவம் மேலும் அதிகரிக்கிறது. கோட்டையின் உச்சியிலிருந்து ஆரவல்லி மலைத்தொடரின் அற்புதமான இயற்கை காட்சிகளை நம்மால் ரசிக்க முடியும்.
0: கோட்டையின் உயரமான பகுதியில் அமைந்துள்ள பாதல் மஹால் மிகவும் பிரபலமானது. இதன் வண்ணமயமான சுவர் ஓவியங்கள் மற்றும் அழகிய ஜன்னல்கள் பார்வையாளர்களை கவர்கின்றன.
1: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ள ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் கும்பல்கர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
0: ஜெய்சல்மர் கோட்டை ராஜஸ்தானின் ஜெய்சல்மர் நகரில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னங்களில் ஒன்றாகும்.
1: மஞ்சள் நிற மணற்கற்களால் கட்டப்பட்டிருக்கும் இந்த கோட்டை சூரிய ஒளியில் பொன்னிறமாக ஜொலிப்பதால் பொற்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது.
0: கிபி 1156 ராஜ்புத் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ராவல் ஜெய்சால் அவர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டது.
1: திரிகுடா மலையின் உச்சியில் சுமார் 76 மீட்டர் உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை பாலைவன பகுதியில் பாதுகாப்பு மற்றும் நிர்வாக மையமாக செயல்பட்டது.
0: இந்தியாவிற்கும் மத்திய ஆசியாவிற்கும் இடையிலான பழமையான வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்துவதில் இந்த கோட்டை மிக முக்கிய பங்கு வகித்தது.
1: கோட்டையின் முக்கிய சிறப்பு அதன் கட்டுமான பொருட்களாகும். முழுவதும் மஞ்சள் மணற்கற்களால் கட்டப்பட்டிருப்பதால் காலை மற்றும் மாலை நேரங்களில் இது பொன்னால் செய்யப்பட்ட கோட்டை போல ஒளிர்கிறது.
0: கோட்டையை சுற்றி அமைந்துள்ள 99 பாதுகாப்பு கோபுரங்களும் வலிமையான மதில்களும் இதன் இராணுவ முக்கியத்துவத்தை வெளிப்படுத்துகின்றன.
1: ஜெய்சால்மர் கோட்டையினுடைய மற்றொரு முக்கியமான தனிச்சிறப்பு இது ஒரு வாழும் கோட்டை என்பதாகும்.
0: இன்னும் உலகில் மக்கள் வசித்து வரும் சில பழமையான கோட்டைகளில் ஒன்றாக இது திகழ்ந்து வருகிறது.
1: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் ஜெய்சால்மர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
0: மெஹ்ராங்கர் கோட்டை ராஜஸ்தானின் ஜோத்பூர் நகரில் அமைந்துள்ள இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான மற்றும் புகழ்பெற்ற கோட்டைகளில் ஒன்றாகும்.
1: நகரத்தின் மேல் உயர்ந்து நிற்கும் இந்த கோட்டை ராஜ்புத் வீரத்தையும் கட்டிடக்கலை சிறப்பையும் பிரதிபலிக்கும் முக்கியமான வரலாற்று சின்னமாக விளங்குகிறது.
0: ரத்தோர் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் ராவ்ஜோதா அவர்களால் கிபி 1459 இந்த கோட்டை கட்டத் தொடங்கப்பட்டது.
1: சுமார் 125 மீட்டர் உயரம் இருக்கும் பாறை மலையின் மீது அமைந்திருக்கும் இந்த கோட்டை தொலைவிலிருந்தே கம்பீரமாக காட்சியளிக்கிறது.
0: மெஹ்ராங்கர் என்ற பெயர் சூரியனின் கோட்டை என்று பொருள்படும் என்று கருதப்படுகிறது. ரத்தோர் அரசர்கள் தங்களை சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நம்பியதால் இந்த பெயர் வழங்கப்பட்டது.
1: கோட்டையினுடைய மிக முக்கிய சிறப்பம்சம் அதன் வலிமையான பாதுகாப்பு அமைப்பாகும்.
0: உயரமான மதில்கள், வலுவான நுழைவாயில்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் ஆகியவை எதிரிகளின் தாக்குதல்களை தடுக்க உருவாக்கப்பட்டிருந்தன.
1: தற்போது கோட்டையின் ஒரு பகுதி அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகிறது. இதில் அரச குடும்பத்தின் ஆயுதங்கள், ஆடைகள், பழமையான இசைக்கருவிகள், பல்லக்குகள்

0: மற்றும் வரலாற்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
1: பல போர்களின் அடையாளங்களாக சில வாயில்களில் இன்னும் பீரங்கி தாக்குதல்களின் சுவடுகள் காணப்படுகின்றன. கோட்டையின் உச்சியிலிருந்து ஜோத்பூர் நகரின் நீல நிற வீடுகள் நிறைந்த காட்சியை நாம் ரசிக்க முடியும். இதனால் ஜோத்பூர் நீல நகரம் என்ற பெயராலும் அறியப்படுகிறது.
0: ஜுனாகர் கோட்டை ராஜஸ்தானின் பிகானேர் நகரில் அமைந்திருக்கும் மிக முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டடக்கலை சின்னமாகும்.
1: ரத்தோர் வம்சத்தைச் சேர்ந்த பிகானேர் அரசரான ராஜா ராய்சிங் அவர்களால் கிபி 1589 இந்த கோட்டை கட்டத் தொடங்கப்பட்டு 1594 நிறைவு பெற்றது. சமவெளியில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோட்டை.
0: முகலாய பேரரசர் அக்பரின் படையில் முக்கிய தளபதியாக இருந்த ராய்சிங் தனது செல்வாக்கையும் ஆட்சித்திறனையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த கோட்டையை உருவாக்கினார்.
1: பல நூற்றாண்டுகளாக பல்வேறு அரசியல் மாற்றங்களை சந்தித்த போதும் இந்த கோட்டை பெரும்பாலும் சேதமடையாமல் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது.
0: கட்டிடக்கலை நோக்கில் ஜுனாகர் கோட்டை ராஜ்புத், முகலாய மற்றும் குஜராத்தி பாணிகளின் அழகிய கலவையாக விளங்குகிறது. சிவப்பு மணற்கற்கள் மற்றும் வெண்மையான பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருக்கும் இந்த கோட்டை கலைநயமிக்க வடிவமைப்புகளால் பார்வையாளர்களை கவர்கிறது.
1: ஜுனாகர் கோட்டை வலிமையான பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டு உயரமான மதில்கள், அகழிகள், பல நுழைவாயில்கள் மற்றும் கண்காணிப்பு கோபுரங்கள் ஆகியவற்றையும் கோட்டையின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது.
0: கோட்டையின் உள்ளே தற்போது அருங்காட்சியகம் செயல்பட்டு வருகிறது. இதில் அரச குடும்பம் பயன்படுத்திய ஆயுதங்கள், ஆடைகள், பழமையான கையெழுத்து பிரதிகள், இசைக்கருவிகள் மற்றும் வரலாற்று பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன.
1: இவை பிகானேர் அரச மரபையும் அக்கால வாழ்க்கை முறையையும் அறிய உதவுகிறது.
0: தாராகர் கோட்டை ராஜஸ்தானின் அஜ்மீர் நகரை ஒட்டியுள்ள ஆரவல்லி மலைத்தொடரின் உயரமான பகுதியில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வரலாற்று கோட்டையாகும்.
1: இந்தியாவின் மிக பழமையான மலைக்கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த கோட்டை ராஜஸ்தானின் வீர வரலாற்றையும் இராணுவ கட்டிடக்கலை திறமையையும் பிரதிபலிக்கிறது.
0: கிபி 8 சௌகான் வம்சத்தைச் சேர்ந்த மன்னர் அஜய் பால் சௌகான் அவர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டதாக வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன.
1: அஜ்மீர் நகரத்தை நிறுவியவரும் அவரே ஆவார்.
0: கடல் மட்டத்திலிருந்து சுமார் 870 உயரத்தில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை அஜ்மீர் நகரத்தை முழுமையாக கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: இதன் உயரமான அமைப்பு காரணமாக எதிரிகளின் நகர்வுகளை முன்கூட்டியே அறிந்து பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிந்தது.
0: எனவே தாராகர் கோட்டை பல நூற்றாண்டுகளாக முக்கியமான இராணுவ அரணாக விளங்கியது.
1: கோட்டையின் முக்கிய சிறப்பம்சம் அதன் வலிமையான மதில்கள் மற்றும் பாதுகாப்பு அமைப்புகளாகும். தடித்த கல் சுவர்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் குறுகிய நுழைவு பாதைகள் ஆகியவை எதிரிகளின் தாக்குதல்களை தடுக்க வடிவமைக்கப்பட்டிருந்தன.
0: கோட்டையின் பல பகுதிகள் இயற்கையில் அமைந்த பாறைகளுடன் இணைந்து கட்டப்பட்டிருப்பதால் அது மேலும் உறுதியான பாதுகாப்பை பெற்றது.
1: கட்டிடக்கலை நோக்கில் தாராகர் கோட்டை எளிமையான ஆனால் வலிமையான வடிவமைப்பை கொண்டுள்ளது.
0: இங்கு காணப்படும் பெரிய நீர்த்தேக்கங்கள் மற்றும் மழைநீர் சேமிப்பு அமைப்புகள் அக்கால பொறியியல் அறிவின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
1: பாலைவன மற்றும் வறண்ட பகுதிகளில் நீரை சேமித்து பயன்படுத்துவதற்கான திறமையான முறைகள் இதில் காணப்படுகின்றன.
0: இதனால் நீண்டகால முற்றுகைகளின் போதும் கோட்டை தன்னிறைவு பெற்றிருந்தது.
1: கோட்டையின் உள்ளே பல பழமையான கட்டிடங்கள், படை வீரர்கள் தங்கும் இடங்கள் மற்றும் பாதுகாப்பு மண்டபங்கள் இருந்தன.
0: காலப்போக்கில் சில கட்டிடங்கள் சேதமடைந்திருந்தாலும் கோட்டையின் வரலாற்று பெருமை இன்னும் நிலைத்திருக்கிறது.
1: மேலும் கோட்டையின் உச்சி பகுதியில் இருந்து அஜ்மீர் நகரம், அனாசாகர் ஏரி மற்றும் சுற்றியுள்ள மலைப்பகுதிகளின் அழகிய காட்சிகளை ரசிக்க முடியும்.
0: ரந்தம்போர் கோட்டை ராஜஸ்தானின் சவாய் மாதோபூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னமாகும்.
1: ரந்தம்போர் தேசிய பூங்காவின் மையப்பகுதியில் உயரமான மலையின் மீது அமைந்துள்ள இந்த கோட்டை இந்தியாவின் பழமையான மற்றும் வலிமையான மலைக்கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது.
0: சுமார் 700 உயரத்தில் அமைந்திருக்கும் இக்கோட்டை சுற்றியுள்ள காடுகள் மற்றும் இயற்கை வளங்களை கண்காணிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
1: இந்த கோட்டையின் வரலாறு கிபி 10 சேர்ந்ததாக கருதப்படுகிறது.
0: ஆரம்பத்தில் சௌகான் வம்ச அரசர்களால் கட்டப்பட்ட இந்த கோட்டை பின்னர் பல்வேறு அரசர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது.

0: இருந்தது.
1: குறிப்பாக ராணா ஹமீர் தேவ் சௌகான் ஆட்சி காலத்தில் ரந்தம்பூர் முக்கியமான அரச மற்றும் இராணுவ மையமாக விளங்கியது.
0: 1301 டெல்லி சுல்தான் அலாவுஜின் கில்ஜி இந்த கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றிய நிகழ்வு இந்திய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்.
1: கட்டிடக்கலை நோக்கில் ரந்தம்பூர் கோட்டை பாதுகாப்பு அம்சங்களை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது.
0: உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் இயற்கை மலை பாதுகாப்பு அமைப்புகள் இதன் முக்கிய அம்சங்களாகும்.
1: கோட்டைக்குள் பல பழமையான அரண்மனை இடிபாடுகள், மண்டபங்கள் மற்றும் கோவில்கள் காணப்படுகின்றன.
0: இவை அக்கால கட்டிடக்கலை மற்றும் கலைநயத்தின் சிறப்பை எடுத்து காட்டுகின்றன.
1: கோட்டையின் உள்ளே அமைந்துள்ள கணேஷ் கோயில் மிகவும் புகழ் பெற்றது. இந்தியா முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர்.
0: மேலும் சிவன் கோவில் மற்றும் ஜெயின கோவில்களும் இங்கு காணப்படுகின்றன. இதனால் ரந்தம்பூர் கோட்டை வரலாற்று முக்கியத்துவத்துடன் மத முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது.
1: ரந்தம்பூர் தேசிய பூங்காவின் அடர்ந்த காடுகள், ஏரிகள் மற்றும் வனவிலங்குகள் வாழும் பகுதிகளை கோட்டையின் உச்சியிலிருந்து பார்வையிட முடியும்.

0: உலகமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வருகை தருகின்றனர்.
1: மேலும் சிவன் கோவில் மற்றும் ஜெயின கோவில்களும் இங்கு காணப்படுகின்றன. இதனால் ரந்தம்போர் கோட்டை வரலாற்று முக்கியத்துவத்துடன் மத முக்கியத்துவத்தையும் பெற்றிருக்கிறது.
0: ரந்தம்போர் தேசிய பூங்காவின் அடர்ந்த காடுகள், ஏரிகள் மற்றும் வனவிலங்குகள் வாழும் பகுதிகளை கோட்டையின் உச்சியிலிருந்து பார்வையிட முடியும்.
1: இதனால் இயற்கை மற்றும் வரலாறு இணைந்த ஒரு தனித்துவமான அனுபவத்தை இங்கு நாம் பெறலாம்.
0: புலிகள் வாழும் பகுதிகளுக்கு அருகில் அமைந்துள்ளதால் இந்த கோட்டை சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் சுவாரஸ்யமான இடமாக விளங்குகிறது.
1: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் ரந்தம்போர் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
0: காக்ரோன் கோட்டை ராஜஸ்தானின் ஜாலாவர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கியமான வரலாற்று மற்றும் கட்டிடக்கலை சின்னமாகும். இந்தியாவில் அரிதாக காணப்படும் நீர்க்கோட்டை வகையைச் சேர்ந்த இந்த கோட்டை இதன் தனித்துவமான அமைப்புக்காக உலக புகழ் பெற்றுள்ளது.
1: காளிசிந்த் மற்றும் ஆஹு என்ற இரண்டு நதிகள் சங்கமிக்கும் பகுதியில் அமைந்திருப்பதால் கோட்டையின் மூன்று பக்கங்களும் இயற்கையாகவே நீரால் சூழப்பட்டுள்ளன.
0: 4வது பக்கத்தில் உயரமான மலை அமைந்துள்ளதால் இது மிகவும் வலிமையான பாதுகாப்பு அரணாக விளங்கியது.
1: இந்த கோட்டை கிபி 12 நூற்றாண்டில் டோட் பர்மார் அரசர்களால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது.
0: பின்னர் கீச்சி சௌகான் அரசர்களின் ஆட்சியில் முக்கியமான இராணுவ மையமாக வளர்ச்சி பெற்றது.
1: கட்டிடக்கலை நோக்கில் காக்ரோன் கோட்டை மிகவும் சிறப்பானது. உயரமான மதில்கள், வலிமையான நுழைவாயில்கள், கண்காணிப்பு கோபுரங்கள் மற்றும் இயற்கை பாதுகாப்பு அமைப்புகள் இதன் முக்கிய அம்சங்களாகும்.
0: இதனால் எதிரிகள் கோட்டையை எளிதில் கைப்பற்ற முடியாத நிலை உருவானது.
1: கோட்டைக்குள் பழமையான அரண்மனை இடிபாடுகள், கோவில்கள், மசூதிகள் மற்றும் நினைவு சின்னங்கள் காணப்படுகின்றன.
0: மேலும் சூஃபி ஞானியான மிதேஷாவின் தர்கா இங்கு அமைந்துள்ளதால் இது மத நல்லிணக்கத்தின் அடையாளமாகவும் விளங்குகிறது.
1: இந்து மற்றும் இஸ்லாமிய கட்டிடக்கலை அம்சங்களின் கலவையும் கோட்டையின் சிறப்பை அதிகரிக்கிறது.
0: 2013 யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகள் தொகுப்பில் காக்ரோன் கோட்டையும் சேர்க்கப்பட்டது.
1: லோகாகர் கோட்டை ராஜஸ்தானின் பரத்பூர் நகரில் அமைந்திருக்கும் மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று மற்றும் இராணுவ கோட்டைகளில் ஒன்றாகும்.
0: இதற்கு இரும்பு கோட்டை என்று பொருள். இந்த பெயர் இதன் வலிமையான பாதுகாப்பு அமைப்பை குறிக்கிறது.
1: கிபி 1733 பரத்பூர் அரசின் ஆட்சியாளரான மகாராஜா சூரஜ் மால் அவர்களால் இந்த கோட்டை கட்டப்பட்டது.
0: லோகாகர் கோட்டையின் மிகப்பெரிய சிறப்பு அதன் அபாரமான பாதுகாப்பு அமைப்பாகும். கல் மதில்களுடன் சேர்த்து மண் மற்றும் களிமண் அடுக்குகளால் வலுப்படுத்தப்பட்ட தடித்த சுவர்கள் அமைக்கப்பட்டிருந்தன.
1: இதனால் பீரங்கி தாக்குதல்களையும் எளிதில் தாங்கும் திறன் கோட்டைக்கு கிடைத்தது.
0: பிரிட்டிஷ் படைகள் பலமுறை தாக்குதல் நடத்திய போதும் இந்த கோட்டையை கைப்பற்ற முடியாமல் போனது.
1: கோட்டையைச் சுற்றி அகழிகளும் நீர்நிலைகளும் அமைக்கப்பட்டிருந்ததால் எதிரிகள் நேரடியாக நுழைவது மிகவும் கடினமாக இருந்தது.
0: பாதுகாப்பு நோக்கத்திற்காக வடிவமைக்கப்பட்ட இந்த அமைப்புகள் அக்கால இராணுவ பொறியியல் அறிவின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாகும்.
1: கோட்டையின் உள்ளே கிஷோரி மஹால், மஹால் காஸ் மற்றும் பல பழமையான அரண்மனை கட்டிடங்கள் காணப்படுகின்றன.
0: மேலும் ஜவஹர் புர்ஜ் மற்றும் பதேபுர்ஜ் போன்ற வெற்றி கோபுரங்களும் அமைந்துள்ளன.
1: இவை பரத்பூர் அரசர்களின் இராணுவ வெற்றிகளை நினைவுகூரும் வகையில் கட்டப்பட்டவை.
0: கோட்டையின் கட்டிடங்களில் ராஜ்புத் மற்றும் முகலாய பாணிகளின் தாக்கம் காணப்படுகிறது.
1: இன்றும் லோகாகர் கோட்டை பரத்பூரின் முக்கிய சுற்றுலா தலமாக விளங்குகிறது.
0: அதன் வரலாற்று பெருமை, வெல்ல முடியாத பாதுகாப்பு அமைப்பு மற்றும் இராணுவ முக்கியத்துவம் ஆகியவை இதனை இந்தியாவின் சிறந்த கோட்டைகளில் ஒன்றாக உயர்த்துகின்றன.
1: பட்னேர் கோட்டை ராஜஸ்தானின் ஹனுமன்கர் நகரில் அமைந்திருக்கும் மிகவும் பழமையான மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளில் ஒன்றாகும்.
0: இந்தியாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த கோட்டை ராஜஸ்தானின் மிக பழமையான கோட்டைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. கிபி 3வது நூற்றாண்டில் பாட்டி ராஜ்புத் அரசர்களால் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
1: இந்த கோட்டை சுமார் 1700 மேலான வரலாற்றை பெற்றிருக்கிறது.
0: பட்னேர் என்ற பெயர் பாட்டி அரசர்களின் பெயரிலிருந்து உருவானது. பின்னர் 1805 பிகா

0: பிகானேர் அரசர் மகாராஜா சூரத் சிங் இந்த கோட்டையை கைப்பற்றிய நாள் இந்து கடவுளான ஹனுமான் ஜெயந்தியுடன் இணைந்திருந்ததால் இந்த பகுதி ஹனுமன்கர் என்ற பெயராலும் அழைக்கப்பட்டது.
1: பழமையான சரஸ்வதி நதியின் கரையில் அமைந்திருக்கும் இந்த கோட்டை வட இந்தியாவிலிருந்து மத்திய ஆசியாவிற்கு செல்லும் பழமையான வர்த்தக மற்றும் இராணுவ பாதைகளை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தது.
0: இதனால் பல்வேறு அரசர்களும் படையெடுப்பாளர்களும் இந்த கோட்டையை கைப்பற்ற முயன்றனர்.
1: கோட்டையின் உள்ளே பழமையான அரண்மனை இடிபாடுகள், கோவில்கள் மற்றும் மதம் சார்ந்த நினைவு சின்னங்கள் காணப்படுகின்றன.
0: சில பகுதிகளில் ராஜ்புத் மற்றும் முகலாய கட்டிடக்கலை பாணிகளின் தாக்கமும் காணப்படுகிறது.
1: வரலாற்று காலங்களில் பல்வேறு ஆட்சியாளர்கள் மேற்கொண்ட மாற்றங்களால் கோட்டையின் வடிவமைப்பில் பல கட்டிட மரபுகளின் கலவை பிரதிபலிக்கிறது.
0: இன்றும் பட்னீர் கோட்டை ஹனுமன்கரின் முக்கிய வரலாற்று சின்னமாக விளங்குகிறது.
1: அதன் தொன்மையான வரலாறு, இராணுவ முக்கியத்துவம் மற்றும் கட்டிடக்கலை சிறப்பு காரணமாக இது வரலாற்று ஆர்வலர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகிறது.
0: ராஜஸ்தானின் கோட்டைகள் இந்திய வரலாறு, வீர பாரம்பரியம் மற்றும் கட்டிடக்கலை செழுமையின் உயிரோட்டமான சான்றுகளாக விளங்குகின்றன.
1: ஆம்பர், ஜெய்கர், நகர்கர், சித்தோர்கர், கும்பல்கர், ஜெய்சால்மார், மெஹ்ராங்கர், ஜுனாகர், ரந்தம்போர் மற்றும் காக்ரோன் போன்ற கோட்டைகள் ஒவ்வொன்றும் தனித்துவமான வரலாறு, பாதுகாப்பு அமைப்பு மற்றும் கலைநயத்தை கொண்டிருக்கின்றன.
0: உயரமான மலைகள், பாலைவன பகுதிகள் மற்றும் நதிக்கரைகளில் அமைக்கப்பட்ட இக்கோட்டைகள் அக்கால அரசர்களின் இராணுவ திறமை மற்றும் பொறியியல் அறிவை வெளிப்படுத்துகின்றன.
1: இந்த கோட்டைகள் வெறும் போர்க்கள அரண்களாக மட்டுமல்லாமல் அரசாட்சி, கலாச்சாரம், மதம் மற்றும் கலை வளர்ச்சியின் மையங்களாகவும் விளங்கின.
0: நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள், பிரம்மாண்டமான அரண்மனைகள், வலிமையான மதில்கள், கண்ணை கவரும் சுவர் ஓவியங்கள், திறமையான நீர் மேலாண்மை அமைப்புகள் ராஜஸ்தான் கட்டிடக்கலையின் உயர்ந்த தரத்தை எடுத்து காட்டுகின்றன.
1: எனவே ராஜஸ்தானின் கோட்டைகள் இந்தியாவின் பெருமை மிக்க பாரம்பரிய சொத்துக்களாகவும் எதிர்கால தலைமுறைகளுக்கு வரலாற்றை எடுத்துரைக்கும் அழியாத நினைவு சின்னங்களாகவும் என்றும் நிலைத்திருக்கும்.
2: இதுவரை பெருமைமிகு பாரதம் நிகழ்ச்சியில் ராஜஸ்தான் கோட்டைகள் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எம். சண்முகவேல். குரல் வண்ணம் விஜய், எம். சித்ரா தேவி. அமைப்பில் உதவி எஸ். சீதாலட்சுமி. அமைப்பு எஸ். ஜோசப் ராஜ்.

நேரம் 1:38:40. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ஜெயம் திரைப்படத்தின் பாடல், பாடியவர்கள் திப்பு, மாணிக்க விநாயகம் குழுவினர்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-648, 044-249-648-648.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: சில நொடிகளில் மாநில

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்கின்றன என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சதாண்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நியூசிலாந்து நாட்டிற்கு தாம் மேற்கொண்டுள்ள பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்தில் இந்திய வம்சாவளியினரிடையே இன்று உரையாற்றிய அவர், இந்த வெற்றிக்கு காரணமாக அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினரை பிரதமர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக அந்நாட்டு பிரதமர் கிறிஸ்டோபர் லாக்சனுடன் ஆக்லாந்தில் நடைபெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இருவரும் வெளியிட்ட கூட்டறிக்கையில், இந்தியா நியூசிலாந்து இடையே அடுத்த 5 ஆண்டுகளில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் வெளிப்படையான சுதந்திரமான வளர்ச்சிக்கு இரு நாடுகளும் உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். சர்வதேச விதிகளுக்கு உட்பட்டு இறையாண்மையும் எல்லைப்பகுதி உரிமையும் நிலைநாட்டப்பட வேண்டியதன் அவசியத்தையும் இரு தலைவர்களும் எடுத்துரைத்தனர். இந்தியாவையும் நியூசிலாந்தையும் இணைக்கும் பாலமாக விளையாட்டுத்துறை திகழ்வதாகவும், இந்த ஆண்டு எழுச்சிமிகு விளையாட்டுத்துறை ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கிடையே தொடங்கியுள்ளதாகவும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நாட்டின் மரபு சார்ந்த இராணுவ திறன்களையும் அதிநவீன தொழில்நுட்பங்களையும் வலுப்படுத்தி வலுவான சுயசார்பு பாரதத்தை இந்தியா கட்டமைத்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். விசாகப்பட்டினத்தில் உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட INS மகேந்திரகிரி அதிநவீன போர்க்கப்பலை கிழக்கு கடற்படையுடன் இணைக்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் இராணுவ பயன்பாட்டில் முக்கியத்துவம் பெறும் என்பதை எடுத்துரைத்தார். இந்திய கடற்படையில் 6 அதிநவீன போர்க்கப்பல்கள் கடந்த 1.5 ஆண்டுகளில் இணைக்கப்பட்டது விரிவடைந்து வரும் நம் தேசத்தின் கப்பல் கட்டமைப்பு திறனுக்கும் பாதுகாப்பு தொழிற்சூழலுக்கும் சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். இதனால் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்த அமைச்சர், இயற்கை பேரிடர் காலங்களில் இந்திய கடற்படையின் மனிதநேய செயல்பாடுகள், மீட்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட அளப்பரிய சேவைகளையும் சுட்டிக்காட்டினார். அண்மை மேற்காசிய நெருக்கடியின் போது வணிக கப்பல்களின் பாதுகாப்பான போக்குவரத்தில் இந்திய கடற்படையின் சிறப்பான பங்கையும் திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல்மிகு கருவிகளாக திகழ்வதுடன் கலாச்சாரத்தையும் அறிவுசார் திறனையும் நவீன கல்வியையும் மக்களிடையே கொண்டு செல்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் பொது நூலக திறப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அமைச்சர், இளையோர் நூலகங்களுடன் இணைந்திருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டையும் நாட்டு மக்களையும் புரிந்து கொள்ள வாசிப்பு பழக்கம் மிக இன்றியமையாதது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அறிவுத்திறனின் ஆதாரமாக நூலகங்கள் விளங்குவதாக கூறிய அவர், நூலகங்களை பள்ளிகளோடு இணைக்க அரசு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக கூறினார். வலுவான நிலையான போக்குவரத்து ஒருங்கிணைப்பை உருவாக்க அதிநவீன தொழில்நுட்பங்களையும் புதுமையான நிலைப்பாடுகளையும் பிரிக்ஸ் நாடுகள் பகிர்ந்து கொள்வதாக மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நாக்பூரில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இது சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். மீள்தன்மை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நீடித்த நிலைத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, எத்தியோப்பியா, தென்னாப்பிரிக்கா, ஐக்கிய அரபு அமீரகங்களின் போக்குவரத்துத்துறை அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 316வது பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்ட செய்தியில், சுதந்திரத்தை நிலைநாட்ட போராடிய அன்னாரது வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக கூறியுள்ளார். இந்நாளை ஒட்டி தூத்துக்குடி மாவட்டம் காட்டாங்குளத்தில் அமைந்துள்ள அன்னாரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர்கள் திரு மதன் ராஜா, திரு ஸ்ரீநாத் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். 1710 பிறந்த மாவீரன் அழகு முத்துக்கோன் ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக துணிச்சலாக குரல் எழுப்பியதுடன் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் செய்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இளையோர்களின் ஆளுமையை மேம்படுத்தி நியாயமான, நம்பிக்கைக்குரிய உலகில் அவர் விரும்பும் குடும்பங்களை உருவாக்குவது என்பதை கருப்பொருளாக கொண்டு இந்த ஆண்டு இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகரிப்பால் ஏற்படும் வறுமை, வேலைவாய்ப்பின்மை, தாய்மார்கள் நலன் குன்றுதல் உள்ளிட்ட எதிர்மறையான விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. மக்கள் தொகை தினம் குடும்ப திட்டமிடலின் அவசியத்தை எடுத்துரைப்பதாக மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளமான இந்தியாவை உருவாக்கும் வகையில் சுகாதாரமான, ஆளுமை மிக்க, வலுவான, ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க அவர் அழைப்பு விடுத்துள்ளார். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சுகபுத்ரா இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலையில் விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்ததோடு மக்கள் தொகை தின உறுதிமொழியும் செய்து வைத்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: திருவண்ணாமலை மாவட்டத்தில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் கொடியசத்து துவக்கி வைத்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய இந்த பேரணி பெரியார் சிலை, அண்ணா சிலை, காந்தி சிலை போன்ற முக்கிய வீதியின் வழியாக சென்றது. இப்பேரணியில் பங்கேற்ற பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் நாம் இருவர் நமக்கு ஒருவர், அளவான குடும்பம் வளவான வாழ்வு போன்ற பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு ஏற்படுத்திச் சென்றனர். உலக மக்கள் தொகை தின உறுதிமொழி எடுக்கப்பட்டது. பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்.
0: வேலூர் மாவட்டத்தில் 100 பள்ளி மாணாக்கர் மக்கள் தொகை பெருக்கத்தின் விளைவுகள் குறித்த விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்ட நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்கில் மாநில உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் கையிருப்பு மற்றும் தரம் உள்ளிட்டவை குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார். தமிழக விவசாயிகளின் பாதுகாப்பு குறித்து அனைத்து கட்சியினரும் ஒருசேர விவாதிக்க வேண்டியதன் அவசியத்தை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி நீர் பிரச்சினையில் கர்நாடகத்தில் அனைத்து அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருப்பது போல் தமிழக அரசியல்வாதிகளும் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் நிலையிலிருந்து மாறக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் வாரிசு அடிப்படையில் காத்திருப்பவர்களுக்கு பணி வழங்க அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரூரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3085 ஏக்கர் நிலத்தை தனியாருக்கு வழங்கும் அரசின் முடிவு கண்டிக்கத்தக்கது என்றார். அரசியல் விருப்பு வெறுப்பிற்கு அப்பாற்பட்டு கடந்த ஆட்சிக்காலத்தில் செயல்படுத்தப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை தற்போதைய அரசு தொடர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். தருமபுரியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை, ஆம்பூர் தோல் தொழிற்சாலை, கட்டணமில்லா கல்வி, கைத்தறி நெசவு தொழில் உள்ளிட்ட ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை தமது கட்சி தொடர்ந்து வலியுறுத்தும் என்றார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சார்பில் மாதிரி நாடாளுமன்ற நிகழ்வு இன்று தொடங்கியது. 2 நடைபெறும் இந்நிகழ்ச்சியின் மூலம் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற நடைமுறைகள் குறித்து விரிவாக தெரிந்து கொண்டதாக இதில் பங்கேற்ற மாணவிகள் தெரிவித்துள்ளனர்.
2: என்னோட பேர் வந்து எஸ் மித்ரா. இங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பார்லமெண்ட் அப்படின்னா அதுல என்ன நடக்கும், அதுல என்னென்ன பண்ணுவாங்கன்றது படிச்சப்ப எனக்கு பெருசா அதை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல. இங்க வந்ததால பில் பாஸ் பண்றதா இருக்கட்டும், இந்த பில் பிரசென்ட் பண்றப்ப என்ன பண்ணுவாங்க, சோ ஒரு ஒரு விஷயத்த பத்தியும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரிதான் எங்களால இங்க வந்து பேச முடியுது.
3: என்னோட பேர் சாய்ஸ்ரீ. நான் வந்து இன்னைக்கு யங் இந்தியன் பார்லமெண்ட்க்கு வந்திருக்கேன். இது ஒரு ரொம்ப நல்ல இனிஷியேட்டிவ். ஆக்சுவலா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில பார்லமெண்ட் பத்தின ஒரு அவேர்னஸ் கிடைக்கிறதுக்கும், ஒரு டெமோக்ரஸினா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுல இருக்க பார்ட்டி அலையன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க கத்துக்கிட்டோம்.
0: இந்திய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் நாளை அதிகாலை 2:30 நார்வே இங்கிலாந்தையும், காலை 6:30 நடப்பு சாம்பியன் அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையே 30

5000 கோடி ரூபாய் மதிப்பிலான வர்த்தக சேவைக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேச கட்டமைப்பில் நூலகங்கள் ஆற்றல் மிகு கருவிகளாக திகழ்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் வீரமும் தியாகமும் தமிழினத்தின் பெருமையாக விளங்குவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தை ஒட்டி பல்வேறு மாவட்டங்களில் இன்று விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி சவுதாம்ப்டனில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:56. தொடர்வது மெல்லிசை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15, 25 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.
3: தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு வந்தால் இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்குன்னா, டீனேஜ் பிரெக்னன்சி. இளம் பருவத்திலேயே நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கர்ப்பமாகிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்போ வந்து அதிகமாகிட்டே இருக்குது. கிராமப்புறங்களில் நிறைய வந்துகிட்டு இருக்கு. நம்ம மதுரை மாவட்டத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்ம். ஸோ நம்மளுடைய முதல் குறிக்கோள் வந்து திருமண வயது அப்படிங்கிறது 18 வயதுக்கு முன்னாடி கிடையாது. யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து 21க்கு முன்னாடி கிடையாது. ஸோ ஆண்களுக்கான திருமண வயது 21, பெண்களுக்கான திருமண வயது 18. ஸோ இதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ இதை நோக்கி, ஆனால் நம்ம இப்போ நம்ம பார்க்குற நிறைய கேசஸ் வந்து என்னென்னா 15-16, ஆனால் அன்றைக்கி போகிற ஒரு ஆஸ்பத்திரியில் 14 வயசில் கர்ப்பமாகவே வந்திருக்கு. அப்போ திருமணம் 13 நடந்திருக்கணும். ஸோ இப்படி நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது. அதனால் இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை தினத்தோட நோக்கம். ஏதாவது ஒரு கருத்தடை முறையை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தினோம்னா, நம்ம 20 வயசில் முதல் குழந்தை, 23 அதுக்கப்புறம் 3 வருஷம் கழித்து தான் 2 குழந்தைக்கு இடைவெளி வந்து ஒரு 3 வருஷம், குறைஞ்சபட்சம் 2 வருஷம், அதிகபட்சம் 3 வருஷம் சொல்கிறோம். அந்த 3 வருஷம் இடைவெளியில் அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த 3 வருஷத்தை தள்ளி போகிறதுக்கு நம்மகிட்ட நிறைய கருத்தடை சாதனங்கள் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக போன பிப்ரவரியில் சுட நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு பேர் இம்ப்ளான்ட். இம்ப்ளான்ட்ன்ற ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த கருவி வந்து நம்ம டெல்டாய்டு மசில் ஆர்ம் கீழே, டெல்டாய்டு மசில் கீழே நம்ம பொருத்திடுவோம். ஸோ வலது கரத்தில் இந்த மாதிரி அல்லது இடது கரத்தில் நம்ம இதை பொருத்திக்கிட்டோம்னா 3 வருஷம் வந்து கரு உருவாகாமல் அது தள்ளி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்துவோம். ஒரு சின்ன ராடு அது. அப்படி செலுத்திட்டோம்னாக்கா அது 3 வருஷத்துக்கு, ஒரு ஊசி வந்து 3 வருஷத்துக்கு வேலை பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. ஸோ இதை நம்ம ராஜாஜி மருத்துவத்தில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு பிப்ரவரி மாதத்துல இது வரைக்கும் ஒரு 500 பேருக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சாதனத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். 1975 வரைக்கும் கருத்தடை அறுவை சிகிச்சைனாலே ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை தான், வேசக்டமி தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் வேசக்டமி தான் முதல்ல கண்டுபிடிச்சு, அதுதான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். டியூபெக்டமிங்கிறது பெண்களுக்கு பண்ணுற கருத்தடை அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எமர்ஜென்சி பீரியட்லாம் ஒரு மாதிரி கம்பல் பண்ணிலாம் கொண்டு போய் ஆண்களுக்கு தான் பண்ணாங்க பெண்களோட. ஸோ அப்படி இருந்த அறுவை சிகிச்சையை இப்போ திருப்பி வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து ஆண்கள் ஆண்மைத்தன்மை போயிடும், அவங்களால உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் அவங்க கருத்தில் ஏதோ ஒரு அவநம்பிக்கையை வச்சுட்டு மித் அதை வச்சுட்டு அவங்க வந்து ஆண்களை வந்து கருத்தடை செய்ய முன் வரலை, அவங்க அனுமதிக்கலை. பெண்கள் அனுமதித்தா தானே ஆண்கள் செய்வாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். இவங்க நாங்களாக பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்களாக முன் வந்து பண்ணிட்டு இப்போ ஆண்களுக்கு பண்ணல, ஆண்களுக்கு பண்ணல நம்ம வருத்தப்பட்டு. கரண்ட்டாக இருக்கக்கூடிய பேர்னிங் இஷ்யூ வந்து டீனேஜ் பிரெக்னன்சி, அதுவும் அன்வெட் பிரெக்னன்சி, இது நிறையா வந்துட்டு இருக்குன்றோம். ஸோ அதனால் கல்லூரி பருவத்திலேயே, அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலேயே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கான கருத்தடை சாதனங்கள், அதாவது செல்ஃப் கேர் கிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது சுய பராமரிப்பு பெட்டகம். இது வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இருக்குது, எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அண்ட் சப் சென்டர் துணை சுகாதார நிலையத்தில் கூட இருக்குது. ஸோ இதில் 3 சாதனம் வச்சுருக்கோம், ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்று வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு, இது கரு உருவாயிருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கலாம் சுயமாக அவங்களே. அதே மாதிரி நிரோத் இருக்கும் ஆண்களுக்கானது. பெண்களுக்கு ஈஸி பில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில். ப்ரொடெக்டட் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறம் 3 நாளைக்குள்ளே, அதை 72 மணி நேரத்துக்குள்ளே இதை உட்கொண்டால் கரு உருவாகாது. ஸோ இது இந்த பற்றின விழிப்புணர்ச்சி நாங்கள் கல்லூரிகளில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஏதாவது கர்ப்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா அன்வான்டட் பிரெக்னன்சி, அதுக்கு பேர். இந்த ரெண்டில் ஏதாவது ஆணோ பெண்ணோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் பிடிக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா உடனே எம்டிபி பண்ணுறதுக்கு, லீகலாக வந்து கரு கலைப்பு பண்ணுறதுக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனைத்து அரசு மருத்துவர்களிலும் இது வந்து வசதிகள். குடும்ப நலம் அப்படிங்கிறது பெற்றோருடைய ஆரோக்கியம், அதில் மெயினாக தாய்மாருடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய

0: ஆரோக்கியம் எல்லாமே ஒன்று ஒன்று பின்னி பிணைஞ்சது. சைக்கிள் தான் இது. ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தர் நல்லா இருக்க முடியும். அதனால் குழந்தை வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு இருக்கணும், நல்ல சூழ்நிலையில் வளரணும், நல்ல மனநிலை இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்ப நலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப நலத்தை பெற்றோர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. திருமணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி 18 வயசு அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த 18 வயசு தான் சட்ட ரீதியாக திருமண வயது. இது எல்லாமே பாதிப்புகள் பெண்களுக்கு தானே இருக்குது இந்த சமுதாயத்தில். அதனால் இந்த 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தால் இந்த குழந்தை பிறப்பை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசு வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு ஒரு தற்காலிக கருத்தடை முறைகள், ஒரு ஓசி பில்ஸ் அதாவது ஒரு கருப்பத்தடை மாத்திரைகளோ அல்லது சாயா என்கிற 4 ஹார்மோன்கள் மாத்திரையோ அல்லது ஏதோ ஒரு அந்தாரா இன்ஜெக்ஷனோ அல்லது நீரோத்தோ கணவரை யூஸ் பண்ண சொன்னோம்னா இதை வந்து தள்ளி போடலாம். திருமணத்துக்கு ஏற்ற வயது, அதுக்கு பிறகு சரியான வயதில் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்த வேண்டும். முதல் குழந்தை 20 வயசுக்கு முன்னாடி வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இது இல்லாமல் இப்போ முதல் குழந்தைக்கு 2வது குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே வந்து இடைவெளி சொல்லிட்டோம். அது ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குதல், தாய் சேய நலத்தை பாதுகாத்தல், பெண் கல்வியை மேன்மேலும் ஊக்குவித்தல். ஏற்கனவே பெண்கள் கல்வியில் நிறைய உயர்ந்துகிட்டு தான் வராங்க. நீங்கள் இப்போ ஒரு 10வது ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆண்களோட பெண்கள் தான் விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கு, பாஸ் பர்சன்டேஜ். ஆனால் கல்யாணம் பண்ணுறது பாருங்க, திருப்பி அப்படியே ரிவர்ஸில் போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். அவங்க தான் வந்து இதை கம்பல் பண்ணி பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில். ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி, டீனேஜ் மேரேஜ் இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விழிப்புணர்வோட நோக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலைய மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடலாக தெரி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், சைந்தவி மற்றும் வைக்கம் விஜயலட்சுமி ஆகியோரின் குரல்களில்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் தாண்டவம் திரைப்படத்திலிருந்து ஹரிச்சரண் வந்தனா ஸ்ரீனிவாசன் குரல்களில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வணக்கம் சென்னை திரைப்படத்திலிருந்து

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலே 1869 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் வாரணம் 1000 திரைப்படத்திலிருந்து நரேஷ் ஐயர் பிரசாந்தினி பாடிய பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 2:40 15 நொடிகள்.
1: ஹாய் மாலினி.

ஐம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும். நீ அவ்வளவு அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எல்லாம் பற்றியும் முந்தே

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் சில்லுன்னு ஒரு காதல் திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் நரேஷ் ஐயர் குரல்களில்.

இதுவரை மதுரை தென்றல் நிகழ்ச்சி கேட்டீர்கள் நேயர்களே. இனி அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 2:55 20 நொடி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர், கடலூர் மாவட்டம் குப்பநத்தம், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு 6 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் சேந்துறை, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி, விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு, கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம், நீலகிரி மாவட்டம் நடுவட்டம், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், அவலூர்பேட்டை, சோலையாறு ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தஞ்சாவூர், லக்கூர், சின்னக்கல்லாறு, மணம்பூண்டி, வால்பாறை, எறையூர், மணலூர்பேட்டை, சீர்காழி, நாகப்பட்டினம், கலையநல்லூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சூலாங்குறிச்சி, பார்வுட், கோத்தகிரி, திருக்கோயிலூர், வெட்டிக்காடு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியார் திட்டப்பகுதி, ரிஷிவந்தியம், சின்கொனா, கொள்ளிடம், கோவிலாங்குளம், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், தியாகதுர்கம், பொன்னை அணை, பெருந்துறை, மிமிசால், ஆவுடையார் கோவில், அறந்தாங்கி, மாத்தூர், கீழ்ப்பாடி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், திருத்துறைப்பூண்டி, கிளன்மார்கன், கொடைக்கானல், ஆலக்கரை, பிள்ளையார்குப்பம், தேவக்கோட்டை, அவலாஞ்சி, நெய்வேலி, சங்கரிதுர்க், திருப்பாலப்பந்தல், முத்துப்பேட்டை, மடம்பூண்டி, பெருந்துறை, வேப்பூர், உளுந்தூர்பேட்டை, தானியமங்கலம், தென்பரநாடு, கரம்பக்குடி, குண்டேரிப்பள்ளம், ஷோலிங்கர், நீடாமங்கலம், காட்டுமன்னார் கோவில், கஞ்சனூர், பில்லூர் அணை, மேட்டுப்பாளையம், மணிமுத்தாறு அணை, பொன்மலை, மேட்டூர், மருங்காபுரி, ஆயின்குடி, வடக்குத்து, மேல்குடலூர், பெரியாறு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், குன்னூர், குடலூர் பஜார், வீரகவூர், காட்டுமயிலூர், வேங்கூர், திருச்சிராப்பள்ளி விமான நிலையம், பெரியநாயக்கன்பாளையம், கல்லணை, தலைஞாயிறு, ஒரத்தநாடு, கடலூர், அண்ணாமலை நகர், ஊத்து, பவானி, குறிஞ்சிப்பாடி, கோவில்பட்டி, திருக்கோவிலூர், அரியலூர் கேம்ப், நகுடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், ஆனந்தாபுரம், கிண்ணக்கோரை, குடுமியான்மலை, சோத்துப்பாறை, அரிமளம், தேவாலா ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.1 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை சென்னை, கன்னியாகுமரி, திண்டுக்கல், திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. கரூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தஞ்சாவூர், ஈரோடு, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இடிமின்னலுடன் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று நாளை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. 13 முதல் 16 தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் மழைக்கு வாய்ப்பில்லை. 17 தேதி அன்று லேசானது முதல் மிதமான மழை எங்கும். சென்னைக்கு வந்த சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மிதமான மழை.
1: இனி கேட்கலாம் 3 மணிக்கான செய்திகள்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் நமது மாலை ஒலிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேயர்களே, இனி கேட்கலாம் குரல் அமுதம்.

துன்பங்கள் எல்லாம் துன்பம் செய்தவரையே வந்து சேரும். அதனால் துன்பம் இல்லாமல் இருக்க விரும்புவோர் எந்த உயிர்க்கும் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 320, அதிகாரம் இன்னா செய்ய.

0: துன்பங்கள் எல்லாம் துன்பம் செய்தவரையே வந்து சேரும். அதனால் துன்பம் இல்லாமல் இருக்க விரும்புவோர் எந்த உயிர்க்கும் துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும். குறள் எண் 320, அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: ஆகாஷ்வாணி மாதிரி மத்தியாலே 1269 கிலோஹெச்சில் மனதை வருடும் மாலை தென்றலாய் ஒலிக்கவிருக்கிறது மதுர தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கிறது இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். ஐந்திற்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல். இன்றைய ஒருபட பாடலில் ஜெயம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். மாநில 30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:40 மதுரை அஞ்சல், 6:55 சேவை செய்திகள். மணி 7 மதுரை தென்றல், 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். பதினைந்திற்கு தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி. முப்பதிற்கு உழவர் உலகம், உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் மா செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இரவு 8 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 மதுரை தென்றல், 8:30 இசை மஞ்சரி. சிவகங்கை மோகன் அவர்களின் பாட்டு கேட்கலாம்.

2045 எதிர்கால சுகாதாரம் குறித்து நேர்காணல். டாக்டர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள், இயக்குனர் மற்றும் பேராசிரியர், IDS மருந்தியல் கல்லூரி. தொகுத்து வழங்குபவர் எம் ராஜராஜேஸ்வரி அவர்கள். இரவு 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 நேஷனல் ப்ரோக்ராம் ஆஃப் மியூசிக், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்பு இனி இதை நிறைவு பெறுகிறது. இவையாவும் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:10. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் ஒரு பட பாடல். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 2003 வெளிவந்த திரைப்படம் ஜெயம், எம் ராஜா இயக்கத்தில் வெளிவந்த படம். ஜெயம் திரைப்படத்திலிருந்து முதலாவதாக ஒரு பாடல்.

0: ஏண்டா அழுகிற?
1: அவளை காணுமேடா.
0: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
1: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு இல்லையாடா.

0: இருக்க பழம்.
1: என்ன பழம்? அந்த பழம் நல்லா பார்த்து சொல்றா. ஞான பழம்,
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்.
2: ராசா வெச்ச ராசா

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒருபட பாடல்கள் தான் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் ஜெயம் திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த பாடலாக வண்டி வண்டியில் ரயிலு.

தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்து மண்ணில் கால்பதிக்கும் இந்திய பிரதமர் 140 கோடி இந்திய மக்களின் வாழ்த்துக்களை இந்திய வம்சாவளியினருக்கு தெரிவிப்பதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில்

0: 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: ரயில் நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 800 கோடி ரூபாய் செலவு

0: நிலையங்கள் கிட்டத்தட்ட 75 ரயில் நிலையங்கள் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே ரயில் நிலையங்களை மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை எழும்பூர் ரயில் நிலையமானது 100 கோடி ரூபாய் செலவுல ஒரு சர்வதேச தரத்துல விமான நிலையங்களுக்கு இணையான ஒரு ரயில்வே நிலையமா இந்த ரயில்வே நிலையம் மேம்படுத்தப்பட்டது. நம்மளுடைய மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ரயில் நிலையம் அமிர்த் பாரத் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாய் செலவுல இந்த பணிகள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 ரயில்கள் புதிதாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது.
1: தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். தேனி மாவட்டத்தில் தற்போது 15 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் தேவைக்கேற்ப இவற்றை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். நியாய விலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார்.
2: ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒரு திட்டமிடல் கூட, அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் எப்ப இருக்கோ அப்ப குழந்தைய பெற்றுக்கணும். மருத்துவமனையில் தான் அந்த குழந்தை பெற வேண்டும். வீட்டில் அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தையிலிருந்து அடுத்த குழந்தைக்கான இடைவெளி மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் அந்த கேப் இருக்கணும். அப்பதான் அந்த தாய் உடல் ஆரோக்கியம் மனல் ஆரோக்கியம் இருக்க முடியும். டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் விகிதம் பார்த்தீங்கன்னா 1.3 இருக்கு. இருக்கிற நிலை தொடரணும்னா குறைந்தபட்சம் ஒரு 2.1 இருக்க வேண்டும். தமிழகத்துல மற்ற மாநிலங்களில் கம்பேர் பண்றப்ப ஒரு ஏஜிங் சொசைட்டியா நம்ம தமிழகம் படிப்படியா மாறிட்டு இருக்கு. தற்பொழுது 100ல் 14 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறோம். அது ஒன்னு அடுத்த 5 ஆண்டுகள் அது 5ல் 1 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது.
1: தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கு முகாமில் மனுக்களை பெற்றுக்கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். TNPSC தேர்வுகளிலும் குறைவான இடங்களே நிரப்பப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை தமிழக கடலோர பகுதிகளை ஒட்டி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு

0: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூரில் உள்ள அன்னாரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ராஜ்மோகன், திரு ராஜு உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள அரசு மருத்துவமனையில் யோகா மையத்தினை மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் கடற்கரையில் தூய்மைப் பணி முகாமை ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் திருமலை நாயக்கர் அரண்மனை வளாகத்தில் நடைபெற்று வரும் மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் இன்று ஆய்வு செய்தார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி சென்னை, விருதுநகர், வேலூர், திருவண்ணாமலை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் ருச்சயா இசுரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட்கணக்கில் தென்கொரியாவின் ஜி சங் நாம் பின்லாந்தின் ஃபேட்ரிக் நிக்லாஸ் இணையை வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான 5வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சவுத் ஹாம்டனில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. திருவாரூர் மாவட்டம் வடுவூர் மேல்பாதையில் தென்னிந்திய அளவிலான கபடி போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுர தென்றல். இன்றைய மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதலாவது பாடலாக எந்திரன் திரைப்படத்திலிருந்து

நேரம் மாலை 6:46, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அறிவிசை 1269 கிலோவாட்ஸில் மதுர தென்றல். அடுத்த பாடலாக ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய தேவசை 1669 கிலோ ஹெட்ஸில் மதுர தென்றல். அடுத்த பாடலாக காக்கா காக்கா திரைப்படத்திலிருந்து

கேட்டீர்கள் மதுரத்தஞ்சல். இனி தொடர்வது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. தமிழக அரசு மாவட்ட தொழில் மையத்தின் மூலம் வேலை தேடும் இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்காக 25% மானியத்தில் தொழில் கடனுதவி வழங்கி வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற 18 முதல் 45 வயது வரையுள்ள இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் சிறப்பு பிரிவினரான ஆதி திராவிடர், பழங்குடியினர், பின்தங்கிய வகுப்பினர், மிகவும் பின்தங்கிய வகுப்பினர், சிறுபான்மையினர், முன்னாள் படை வீரர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநர் ஆகியோர் 55 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 800,000 மிகாமல் இருத்தல் வேண்டும். விண்ணப்பதாரர் விருதுநகர் மாவட்டத்தில் 3 ஆண்டுகளுக்கு குறையாமல் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தின் கீழ் வியாபார தொழில்களுக்கு மட்டும் அதிகபட்ச தொகையாக ரூபாய் 15 லட்சம் வரை கடனுதவியாக பெறலாம். இக்கடனுக்கு 25% அல்லது அதிகபட்சமாக ரூபாய் 375,000 மானியமாக பெற்று பயன்பெறலாம்.

விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகர்ப்புற மற்றும் கிராமப்புற பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்ணப்பங்கள் வங்கிக்கு பரிந்துரைக்கப்பட்டு வருவதால் ஆர்வமுள்ள இளைஞர்கள் மற்றும் பெண்கள் www.msmeonline.tn.gov.in/UIEGP என்ற இணையதளம் வாயிலாக

வாயிலாக விண்ணப்பித்து அரசு மானியத்தை பெற்று பயன்பெறலாம். இணையதள முகவரி மீண்டும் ஒரு முறை www.msmeonline.tn.gov.in/UIEGP என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து அரசு மானியத்தை பெற்று பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட தொழில் மையத்தினை நேரிலோ அல்லது 0456225739 என்ற அலைபேசியிலோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். தொலைபேசி எண் மீண்டும் ஒரு முறை 0456225739 என்ற தொலைபேசியிலோ தொடர்பு கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை தண்டன் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக 4 ஸ்டூடெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய இலவசை 1769 கிலோவச்சில் மதுர பாடல் மதுர தண்டல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பில்லா திரைப்படத்தில்

0: வந்தேனா நீ கொண்டு வந்தாய செல்வம். நாளென்ன பொழுதென்ன நாள் தோறும் விளையாடி வாழ்வோம். My name is Hilla. வாழ்க்கையில்
1: மதுரை தண்டல் நிகழ்ச்சியின் இதை நிறைவு பெற்றது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட செய்திகள், தொடர்ந்து தமிழில் செய்திகள், சென்னை.

0: இன்றைக்கு இடம்பெறுவது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ்.
1: மத்திய அரசால் தேசிய வேளாண் கட்டமைப்பு நிதி அளிப்பு திட்டத்தின் கீழ் வேளாண் பணிகளுக்கு வங்கி கடனுக்கு வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் மூலம் அதிகபட்சமாக 2 கோடி ரூபாய் வரையிலான கடனுக்கு 7 ஆண்டு காலத்திற்கு 3% வட்டி மானியம் வழங்கப்படுகின்றன. இத்திட்டத்தின் கீழ் மின்சந்தை கூடிய விநியோக தொடர்பு சேவை, சேமிப்பு கிடங்கு, சேமிப்பு கலன்கள், சிப்பம் கட்டு கூடங்கள், குளிர்பதன கிடங்கு, குளிர்சாதன வாகனம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி பெறலாம். வட்டி மானியத்துடன் கடனுதவி பெற அதற்கான இணையதள முகவரியில் விரிவான திட்ட அறிக்கையுடன் தங்கள் விரும்பும் வங்கிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை துணை இயக்குனர், வேளாண் வணிகம், பெரம்பலூர் அலுவலகம் தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரசு ஆதி திராவிட வீட்டுவசதி மேம்பாட்டுக் கழகம் மூலம் ஆதி திராவிட பழங்குடி இளைஞர்களுக்கு பல்வேறு திறன் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் தாட்கோ மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் தொழில்நுட்ப நிறுவனம் மூலம் இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்க பயிற்சி அளிக்கப்பட உள்ளன. இப்பயிற்சி பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினராகவும் 10வது வகுப்பு தேர்ச்சி பெற்று 18 வயது முதல் 35 வயதுக்குள்ள இருக்க வேண்டும். மேலும் குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத பயிற்சியானது சென்னை மாவட்டத்தில் நடைபெறுகின்றன. இப்பயிற்சியின் போது மாதம் 2000 உதவித்தொகை வழங்கப்படுகின்றன. இப்பயிற்சியில் தேர்ச்சி பெறும் வரை அப்பயிற்சி நிறுவனமே வேலைவாய்ப்புக்கு எடுத்துக்கொள்ளும். இப்பயிற்சியில் சேர விரும்புவதற்கு அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்து பயன்பெறலாம். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கடந்த 7ஆம் தேதி மாவட்ட அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. கண்காணிப்பு குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான KN அருணேறு தலைமை வகித்து மத்திய அரசின் திட்டங்களான தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாடு திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல் ஜீவன் இயக்கம், பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி திட்டம், பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம், PM கிசான் திட்டம் உள்ளிட்ட அரசு திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்தும் திட்டங்கள் மூலம் என்னென்ன பணிகள் செயல்படுத்தப்பட்டுள்ளது, எத்தனை பயனாளிகள் பயனடைந்துள்ளன என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்தார். மேலும் தமிழக அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள நிதிகள் முறையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா, பயன்பெற்ற பயனின் விவரங்கள், எவ்வாறு பயனர் தேர்வு செய்யப்படுகின்றன என்பது குறித்து, ஒவ்வொரு திட்டத்திற்கான இலக்கீடுகள் முழுமையாக எழுதப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் MP அருணேறு பேசுகையில், மத்திய மாநில அரசு திட்டங்கள் மூலம் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் வழங்குவது, சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை அலுவலர்கள் நிறுத்தி செய்ய வேண்டும். ஒவ்வொரு நிதியாண்டிற்கும் ஒதுக்கப்படும் பணிகளை தொடர்புடைய அலுவலர்கள்

0: அந்த நிதியாண்டிற்குள் முடித்து பொதுமக்கள் பயனீடு செய்ய வேண்டும். அரசின் அனைத்து திட்டங்களிலும் தகுதியுள்ள பயனாளியை கண்டறிந்து வழங்கிட வேண்டும். அரசு அலுவலர் அனைவரும் மக்களின் அத்தியாவசிய தேவைகளை உடனே கண்காணித்து காலதாமதமின்றி தரமான முறையில் நிறைவேற்றும் என அறிவுறுத்தினார். தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் பெரம்பலூர் அரசு இசைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றன. இப்பள்ளியில் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகின்றன. குரலிசை, நாதசுரம், தவில், தேவாரம், பரதநாட்டியம், வயலின் மற்றும் மிருதங்கம் ஆகிய பிரிவுகளில் 3 ஆண்டுகள் சான்றிதழ் பயிற்சி அளிக்கப்படுகின்றன. இப்பள்ளியில் 13 வயது முதல் 25 வயது உள்ள மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். இப்பள்ளியில் சேர விரும்பும் மாணவர்கள் பெரம்பலூரில் உள்ள மாவட்ட அரசு இசைப்பள்ளியை தொடர்பு கொண்டு சேர்ந்து பயன்பெறலாம் என பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரி தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை சார்பில் சாதி பாகுபாடற்ற சமூக நல்லிணக்கத்தையும் சமூக ஒற்றுமையையும் கடைபிடிக்கும் ஊராட்சிகளை ஊக்குவித்து கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சி தேர்ந்தெடுத்து தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையின் கூடிய சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இவ்விருது பெற பெரம்பலூர் மாவட்ட சமூக நீதித்துறை அலுவலகத்தை அணுகி விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 31ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது தபால் மூலமாக அனுப்பலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் அருகே எலம்பலூரில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் முதுநிலை வகுப்புகளான முதுநிலை பயோடெக்னாலஜி, மைக்ரோ பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் சேர விரும்பும் மாணவ மாணவிகள் பெரம்பலூர் பாரதிதாசன் பல்கலைக்கழக முதுநிலை விரிவாக்க மையத்தில் விண்ணப்பங்களை பெற்று பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் வரும் 15ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டுமாறு மைய இயக்குனர் மாலதி தெரிவித்துள்ளார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் M. செல்வராஜ்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசனத்தை நிலைநாட்டுவதற்கும் மக்கள் நலனை பேணி காப்பதற்கும் மக்கள் பிரதிநிதிகள் கட்சி வேறுபாடுகளை கடந்து மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். பீகார் மாநிலத்தில் 18வது சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், அரசியல் கட்சிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பது இயற்கையானது என்று கூறினார். இதுபோன்ற பயிற்சி திட்டங்கள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அரசியல் சாசன நெறிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பாக கடமையாற்ற துணை புரியும் என்று அவர் தெரிவித்தார். ஜனநாயக அமைப்புகளை வலுப்படுத்த மக்கள் பிரதிநிதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கான திட்டங்களையும் மக்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவையில் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கேள்வி நேரம், அலுவல் ஆய்வுக்குழு ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து உறுப்பினர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பேரவை நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமானதாகவும் இயல்பானதாகவும் நடத்தி செல்ல ஒத்துழைப்பு நல்க வேண்டியது பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கட்சி எல்லைகளை கடந்து மக்கள் பிரதிநிதிகளை அவையில் முன்வைக்க வேண்டிய பொறுப்பு உறுப்பினர்களுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், நேரடி மொழிமாற்ற தொழில்நுட்பம் ஆகியவற்றை நன்கு புரிந்து கொண்டு வெளிப்படைத் தன்மையுடன் மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு அவையில் முன்வைக்கும் கருத்துகள் அரசின் கொள்கையில் நேர்மறையான மாற்றங்களை அளிக்கும் என்றும் வருங்கால சந்ததியினருக்கு மாற்றங்களை அளிக்கும் புதிய சட்டங்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றும் திரு ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது

0: அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோ சி மின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. அதற்கான தொலைபேசி எண்கள் 8-4-3-6-2-8-1-7-9-3-0 மற்றும் 8-4-1-5-5-2-3-7-1-4 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். ஹோனேயில் உள்ள கட்டுப்பாட்டு அறையை 8-4-9-1-3-0-8-9-1-6-5 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்பட்டு வருவதாகவும் கூறினார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், ஹைதராபாத்திலிருந்து சென்னை, புனே, பெங்களூரு மாநகரங்களுக்கு புல்லட் ரயில் சேவை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் தென்னிந்திய நகரங்களுக்கு இடையேயான பயண நேரம் குறைவதோடு பொருளாதாரம் மேம்படும் என்றும் அமைச்சர் கூறினார். நாட்டில் மின்னணு மற்றும் செமிகண்டக்டர் துறை வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதாக தெரிவித்தார். மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் தெலங்கானா மாநிலம் முன்னிலையில் உள்ளதாக அவர் கூறினார். நாட்டில் உள்ள 315 பல்கலைக்கழகங்களில் செமிகண்டக்டர் வடிவமைப்பு பாடத்திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி, 500,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் புல்லட் ரயில் சேவை திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத், நம்பள்ளி உள்ளிட்ட 42 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படும் என்றும் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க அனைவரின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். உலக மக்கள் தொகை தினத்தையொட்டி அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், குடும்ப கட்டுப்பாடு மற்றும் ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தை உலக மக்கள் தொகை தினம் எடுத்துரைப்பதாக கூறியுள்ளார். உள்ளார்ந்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கு அடிப்படையாக மக்கள் தொகை கட்டுப்பாடு அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். குழந்தை பெறுவதில் முறையான கால இடைவெளி பின்பற்றப்பட்டால் தாய்சேய் நலன் காக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இதுகுறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை பிறப்புக்கு கால இடைவெளி முறையாக அனுமதிக்கப்பட்டால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் அவர்களை சிரமமின்றி பராமரிப்பதற்கும் வாய்ப்புகள் கிட்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பங்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு குழந்தை பிறப்பில் கால இடைவெளி அவசியமாகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்பதற்கும் அவர்களுக்கான கவனிப்பை மேம்படுத்துவதற்கும் முறையான திட்டமிடல் அவசியம் என்றும் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். கிழக்கு சீன கடல் பகுதியில் உருவாகியுள்ள பவி புயல் காரணமாக ஜப்பானின் தெற்கு தீவுகளிலும் தைவான் பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. மணிக்கு 144 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் புயல் நாளை வடக்கு தைவான் மற்றும் சீனாவின் ஜீஜியாங் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பானின் ஒகினாவா தீவில் 200 மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. தைவானில் பள்ளி, கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 14,000 மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். சீனாவின் ஃபுஜியான் மாகாணத்தின் கடலோர பகுதியில் இன்று 1,000 பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இப்பகுதியில் படகு சேவை மற்றும் அதிவிரைவு ரயில் சேவைகளும் தற்காலிக

0: மாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அனைத்து வகை போக்குவரத்து வாகனங்களிலும் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க பிரிக்ஸ் நாடுகள் உறுதியளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் நடைபெற்ற மூன்றாவது பிரிக்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், சாலை போக்குவரத்து, ரயில், வான்வழி மற்றும் நீர்வழி போக்குவரத்தில் உயிரி எரிபொருளை பயன்படுத்த வேண்டும் என்றும், காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான நவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் காற்று மாசடைவதை கட்டுப்படுத்தவும் பிரிக்ஸ் நாடுகள் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை பகிர்ந்து கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் போக்குவரத்து அமைச்சக பிரகடனம் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இக்கூட்டத்தில் பிரேசில், சீனா, எகிப்து, இந்தோனேஷியா, ஈரான், ரஷ்யா, சவுதி அரேபியா, தென்னாப்பிரிக்கா, எத்தியோப்பியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் போக்குவரத்து அமைச்சர்கள் கலந்து கொண்டு அறிக்கைகளை அளித்தனர். 23 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி மற்றும் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10,000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் சிவாஜி பரசுராம் வெள்ளிப்பதக்கம் வென்றார். வட்டு எறிதலில் பிரியாவும் 400 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் ஷ்ரவானியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா தாய்லாந்தின் புரூச்சா இசாரோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று 1 விக்கெட் இழப்பிற்கு 21 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் தொடர்ந்து ஆடி வரும் இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 53.1 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 159 ரன் எடுத்துள்ளது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் சாசனத்தின் மாண்பை காக்க மக்கள் பிரதிநிதிகள் மிக்க முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் 15 இந்திய சுற்றுலா பயணிகள் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை புல்லட் ரயில் சேவை முனையமாக
1: நேரம் 7:25.
2: பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் முருங்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் கேதை அரும்பு விவசாயி முனைவர் கே பரமேஸ்வரன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: நீர் மேலாண்மை பொறுத்தளவுக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை நார்மலாக நாங்கள் தண்ணி பாய்ச்ச சொல்கிறோம். ஆனால் சில மண்ணுக்கு வந்து வேகமாக தண்ணி விட்டோன்னே காயும், சில மண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நார்மலாக 3 நாளைக்கு ஒரு தண்ணியெல்லாம் பாய்ச்சக்கூடாது. 5-7 நாள் மண்ணினுடைய தன்மை, இடத்தை பொறுத்து, கிளைமேட்டை பொறுத்து, மழை மேகமாக இருந்துச்சுன்னா ஒரு நாள் சேர்த்து இது பண்ணலாம். ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டாலும் முருங்கை இலை பழுக்கும், ரொம்ப காய விட்டாலும் பழுக்கும். விவசாயிகளே அவங்க பகுதிக்கு இடைவெளியை நிர்ணயிச்சுக்கலாம், 5-7 நாள். ஸோ பிளெயின் ஹவுஸில் அந்தந்த மரத்துக்கு நேராக தண்ணி விழுகிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா களை மேலாண்மை குறைக்கலாம், இல்லைன்னா களை அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும்.
4: என்ன உரம் போடுறீங்க?
3: 50 கிராம் யூரியா தொழு உரம் போட்டு உழுது நட்டுறாங்க இல்லையா, இடைவெளியில் நட்டப்போ இது வேண்டியதில்லை. நட்டு முடித்து ஒரு 60 நாள் வந்த உடனே பயிர் வந்து ஒரு 1.5 அடி 2 அடி வந்த உடனே நுனி கிள்ளணும். ஃபஸ்ட்டு தடவை வளரும் நுனி, டு மெயின்டைன் த ஹைட்டு, உயரம் போகாமல் இருக்கிறதுக்காக இது 3 தடவை பண்ணணும். 2 அடி 3 அடி 4 அடி.
4: இப்போ வந்து பயிர் வச்ச 2 அடி வந்த உடனே நுனி கிள்ளிட்டு
3: உரம் போடணும். 50 கிராம் யூரியா, 100 கிராம் சூப்பர் பாஸ்பேட், 50 கிராம் பொட்டாஸ், இதை வந்து ஒவ்வொரு செடிக்கும் செடியிலேருந்து ஒரு 3 இன்ச் தள்ளி போட்டு மண்ணை மூடிடணும், தண்ணி விடணும். ஸோ 2 அடி வந்தப்போ தான் அதை அந்த உரத்தை எடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து 3 அடி வந்தோன்னா பழையபடி நுனி கிள்றோம். 2வது அடியாக 3வது அடியாக நுனி கிள்றப்போ 50 கிராம் யூரியா மேலுரமாக போடணும். இது வந்து பல்கலைக்கழகம் சிபாரிசு பண்ணுறாங்க. 2வது உரம் போடுறது மேலாப்பில் போடக்கூடாது, கொத்தில் வெட்டி உள்ளே போடணும். உரத்தை வந்து கலந்து மொத்தம் இவ்வளோ வருது, இப்போ 100, இது ஒரு 50, 200 கிராம் உரம் வருது, 200 கிராம் வந்து ஒரு கப்பு மெஷர்மெண்ட் வச்சுக்கணும். அதை கலந்த உரத்தை அந்த மெஷர்மெண்ட்டு இதை எடுத்தால் 200 அப்படின்னா அந்த இதை போட்டுட்டு மண்ணை மூடி தண்ணியை விட்டிங்கன்னா அது அப்படியே இறங்கும். கீழே இருக்கக்கூடிய அந்த நுண் உயிர்கள் ரசாயன உரங்களை செமிச்சு கொடுக்கும். இது இல்லாமல் நீங்கள் தொழு உரம் ஏற்கனவே போட்டிருக்கீங்க, அதுக்கு மேலே தொழில்நுட்பம் பண்ணுறவங்க சிலருக்கு வந்து பயிர் வேகமாக வரும், சிலருக்கு இதே உரம் போட்டும் எந்திரிக்காமல் இருக்கலாம். ஸோ அது மண்ணில் கார அமிலத்தன்மை, உப்பினுடைய தன்மை இதெல்லாம் பொறுத்து இருக்கு. இது இல்லாமல் பல்கலைக்கழக வெப்சைட்லேயே சாகுபடி முறைகள் கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், அந்த வெப்சைட்லேயே போய் கூட அவங்க பார்த்துக்கிடலாம். இந்த நட்டு கிட்டத்தட்ட 90 நாள்ல

0: அதே மருந்து அடிக்கணும். ஏன்னா இலை பேன்கள் வரும், பூச்சி நோய் தாக்குதலை இலை பேன்களை கட்டுப்படுத்தணும். நம்ம வேப்பெண்ணெயை அடிக்கலாம். பெஸ்ட் கண்ட்ரோல் இந்தியாவிலேருந்து ஒரு புதுசாக ஒரு மருந்து வந்திருக்கு, இலை பேன்கள். அது பிசிஐ வந்து லாஸ்ட்ரான்னு அதனுடைய பெயர், LASTRAW, லாஸ்ட்ரா, 50 மில்லி. இது வந்து நம்ம அடிக்கலாம்.
1: எத்தனை லிட்டர் தண்ணீரில் கலக்கணும்?
0: 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லி லாஸ்ட்ரா கலந்து அடிக்கலாம். இப்போ இலைக்குள்ள இப்படி மடிச்சு உள்ள புல்ல, சின்ன புழு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி புழு வந்தாலும் இலையை ஃபோலியேஜை பூரா சாப்பிட்ரும். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் ஃபேம் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. அது வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி. ஸோ அது இல்லாமல் நம்ம வேப்பெண்ணெய் மருந்தும் கூட கொஞ்சம் கலந்துக்கலாம். அதாவது ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 10 மில்லி. ஆனால் அதிக வேப்பெண்ணெய் மருந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு தடவை பயன்படுத்தும், அடுத்த தடவை மருந்து அடிச்சிருக்கிற வேண்டியது. இது இல்லாமல் சாம்பல் நிற வண்டு இலையை பூவை டேமேஜ் பண்ணி பூவெல்லாம் உதுர்த்து விடும். ஸோ அந்த மாதிரி வந்ததுன்னா ஃபிப்ரோனில் அப்படிங்கிற ஒரு மருந்து 2 மில்லி, 10 லிட்டருக்கு 20 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிப்போம், அந்த வண்டு வந்து கண்ட்ரோலுக்கு போகும். இந்த இலைக்காக சாகுபடி பண்ணுறாங்கள்ல, அவங்க வந்து இந்த மருந்துகளெல்லாம் அடிக்க முடியாது. இலைக்காக அடிக்கிறதுல நாங்கள் இஞ்சி, பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு இந்த மூணையும் வந்து நாங்கள் அரைச்சி, நாங்கள் வந்து அதுக்கு ஒரு அளவு இருக்குங்க, அந்த அரைச்சி அதைத்தான் அடிக்கிறோம். ஆனால் அது நல்ல கண்ட்ரோல் கிடைக்கும். அதை வந்து கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து அதை அடித்தோம்னாலே இந்த பேன்களோ இதுகளோ, அது கூட வேப்பெண்ணெய் கலந்துக்கிடலாம். இப்போ வேப்பெண்ணெயிலே நீமசால் அப்படின்னு சொல்லி 10,000 PPM மருந்து வந்திருக்கு. ஸோ அது மாதிரி மருந்துகளை பயன்படுத்தி நம்ம இயற்கை முறையில் கீரைகளுக்கான சாகுபடியில் பயன்படுத்தலாம்.
2: இதுவரை இன்றைய பண்ணை செய்தியில் முருங்கை சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் கேதை அரும்பு விவசாயி முனைவர் கே பரமேஸ்வரன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டோம். இன்றைய பண்ணை செய்தி இத்துடன் நிறைவு பெறுகிறது.
3: நேரம் 7:30. உழவர் உலகம் நிகழ்ச்சியை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
4: நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள்.
5: பூங்குடி, பூங்குடி, என்ன வேலை ஆகுது?
6: என்ன, எப்பவும் போல கழுவுன பாத்திரத்தையே கழுவுறதும் துவைச்ச துணியவே துவைக்கிறது தானே என்னோட வேலை.
5: என்ன பொண்ணு நீ, இந்த காலத்துல இப்படி இருக்கிற?
6: ஏன், உன்ன மாதிரி அழகா கலரா இல்லையாக்கா? கருப்பு, கருப்பு தங்கம் கா. நானு
5: நீ கருப்பு தங்கம்தான், வைரம்தான், அதெல்லாம் ஒன்றும் குறவில்லை.
6: பின்ன பின்ன ஏன் என்னை பார்த்து இப்படி சொன்ன? இல்லை நீ எப்படி சொல்லலான்னு கேட்குறேன்.
5: சரி சரி, நான் தெரியாம சொல்லிட்டேன், நான் வரட்டுமா?
6: ஏக்கா ஏக்கா, அட இருக்கா, ஏதோ ஒரு அவசர கோலத்தில் தெரியாமல் வாய் தவறி விட்டுட்டேன். ஆமாம், இப்போ நீ என்ன தான் என்கிட்ட சொல்ல வந்த? முத நீ அதை சொல்லிட்டு போ, இல்லைனா என் மண்டையே வெடிச்சிரும்.
5: அப்படி வா விஷயத்துக்கு.
6: அம்மா, எனக்கு மூளையே குழம்பிடும் போலவே, சீக்கிரம் விஷயத்த சொல்லுக்கா.
5: மாடு டிகிரி வாங்கணும், 1-2 இல்லை, 3 மடங்கு வருமானம் பார்க்கணும், 40 ஆகணும், அடுக்கு மேல அடுக்கு வச்சு அடுத்தடுத்த உயிரினங்களை வளர்த்து வருமானம் பார்க்கணும்.
6: இதெல்லாம் எப்படி சாத்தியம், நடக்குமா? ஏக்கா ஏக்கோ, புதிர் போட்டது போதும்க்கா.
5: ஒண்ணும் இல்ல பூங்குடி,
6: எம்முட்டு சொல்லிப்பட்டு ஒண்ணும் இல்லன்னு சொல்றியே, என்னக்கா இது நியாயம்?
5: தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம், வேளாண்மை அறிவியல் மையம், வேளாண்மை பல்கலைக்கழகங்கள், இது எல்லாம் இளைஞர்களுக்கும் சரி உழவர்களுக்கும் சரி எந்த அளவுக்கு உதவி செய்யணும்னு,
6: உதவி செய்யணும்னு
5: பொருளாதார அளவுல எப்படி முன்னேறதுன்னு ஒரு உரையாடலாவே நிகழ்த்தி காட்டுறாரு.
6: யாரு?
5: தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சாரு.
6: கூட பேசுறதுக்கா
5: நம்ம கோபாலகிருஷ்ணன் சாரு தான்.
1: உழவு பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற பல்வேறு சவால்களுக்கு நடுவில், குறிப்பாக பருவ நிலையில நிறைய மாற்றங்கள் இருக்கு. பருவ காலத்துல அவங்களுக்கு சரியான மழை பெய்யறது இல்ல, எப்ப மழை பெய்யணுமோ இப்ப வெயில் அடிக்குது, எந்த பயிர் போடுறது அப்படிங்கறதுல நிறைய சவால்கள் அவங்களுக்கு இருக்கு. பயிர் போட சரியான விலை கிடைக்கிறது இல்ல, சந்தை எப்படி இருக்குன்னு அவங்களால கணிக்க முடியல. இந்த வருஷம் நல்ல விலை கிடைக்குதுன்னு நினைச்சு ஒரு விஷயத்த செய்வோம், அது நம்ம கரெக்டா அறுவடை எடுக்கும் போது அந்த வருஷத்துல அதுக்கு சரியான பலன் இருக்காது. ஆனா அவங்களுக்கு

0: துணையாக இருக்கக்கூடியது மனிதனோட நாகரிகத்திலேருந்து துணையா வந்த கால்நடைகள் தான். அந்த கால்நடைகளோட வளர்ப்புல என்னென்ன தொழில்நுட்பங்களை நம்ம கடைபிடிக்கணும், அந்த தொழில்நுட்பங்கள் எப்படி நம்மளோட லாபத்தை பெருக்கும் அப்படின்றதுல ரொம்ப முக்கிய பங்காற்றிட்டு வரக்கூடிய ஒரு முன்னணி கல்வி ஆராய்ச்சி பல்கலைக்கழகம் அப்படின்னா இந்தியாவிலேயே வந்து நம்ம தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் தான். அந்த பல்கலைக்கழகம் மூலமாக இந்தியாவிலேயே தனிச்சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம், மாவட்டம் தோறும் ஒரு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் செயல்படுது. அதன் மூலமா விவசாயிகளுக்கு தேவையான தகவல்கள் ஆராய்ச்சிகளை அவங்களோட நிலத்துக்கோ பண்ணைக்கோ எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்யறாங்க. அது குறித்த தகவல்களை மேலும் சொல்றதுக்கு தான் நம்ம கூட இன்னைக்கு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட விரிவாக்க கல்வி இயக்குனர் டாக்டர் செல்வராஜ் அவர்கள் வந்து நம்ம கூட நினைஞ்சிருக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
1: வணக்கம். வணக்கம். விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்தியாவில வந்து இன்னைக்கு பயிர் விவசாயத்துல வர்ற வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை கால்நடை மூலம் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்தியாவிலேயே அதிகமா உற்பத்தி பண்ற பொருள் வருமான வழியில எதுன்னு பார்த்தோம்னா

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் வணக்கம். விவசாய பெருமக்களுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்தியாவில் வந்து இன்னைக்கு பயிர் விவசாயத்தில் வர வருமானத்தை விட அதிகமான வருமானத்தை கால்நடை மூலம் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக உற்பத்தி பண்ணுற பொருள் வருமான வழியில் எதுன்னு பார்த்தோம்னா கோதுமையோ அரிசியோ கரும்போ சர்க்கரையோ இல்லை, பால் உற்பத்தி தான். உலகத்திலேயே இன்னைக்கு வந்து முதல் இடத்துல பால் உற்பத்தியில் இருந்துட்டு இருக்கிறோம். இதுக்கு காரணம் இந்த அளவுக்கு வருமானம் பயிர் மூலம் நம்மளுக்கு வராமல் போயிடுச்சு. அப்போ என்ன ஆகுது, வருஷம் பூரா நம்மளுக்கு வருமானம் வேணும்னா கால்நடைகளை கட்டாயம் வச்சிருக்கணும். இப்போ ஒரு ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அரை ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வெள்ளாம பண்ணிட்டு இருப்பாங்க, பயிர் வைப்பாங்க, ஆனா அதுல இருந்து வர்ற வருமானம் அவங்களுக்கு பத்தாது. ஆனா இந்த ஒரு ஏக்கர் நிலத்துல கூட ஒரு 4-5 ஆடு மாடு, ஒரு 10 ஆடு, ஒரு வீட்டுல ஒரு 10-20 கோழி இருந்துச்சுன்னா மாசம் பூரா அவங்களுக்கு வருமானம் கிடைச்சிட்டு இருக்கும், தொடர்ச்சியா இருந்துருக்கும். பால் உற்பத்தியில 300 நாள் வருமானம் வரும். பசங்க படிப்புக்கு ஏதாவது செலவு பண்ணணும், அவசரத்துக்கு பணம் தேவைன்னா 2 வெள்ளாடை வித்தம்னா நம்மளுக்கு பணம் கிடைக்கும். வாரத்துக்கு ஒரு முறை ஒரு கோழி வித்தம்னா இன்னைக்கு 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் கிடைக்குது. கோழி கொடுக்குற முட்டை நம்ம குழந்தைகளுக்கு முட்டையா கிடைக்குது. அதனால இப்ப இருக்கிற பருவ சூழ்நிலையில எல்நைனோ அப்படிங்கிற வறட்சி அதிகப்படுத்துற ஒரு சூழலியல் நோக்கில நம்ம வந்து வருமானத்தை எப்படி தக்க வச்சுக்கிறோங்கிறது தான் நம்ம முயற்சி. தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் ரெண்டுமே என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு பேர் டைவர்சிஃபைடு அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே ஒரு பயிரை மட்டும் நம்பி இருக்காம, இல்ல ஒரு 2-3 பயிரை நம்பி இருக்காம, பயிர் சாராத வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, இந்த மாதிரி சிறு குறு விவசாயிகளுக்கான கால்நடையை வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறது எப்படி. இப்ப நீங்க வந்து ஒரு 4 மாடு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு அதை இன்னும் பெருசா விரிவாக்கம் பண்ணிக்கணும். 4 மாடுல இருந்து 40 மாடு நம்ம எப்படி பண்றது, 40 மாடு உள்ள கறவை மாட்டு பண்ணைய நம்ம எப்படி அமைச்சுக்கிறது, இந்த தொழில்நுட்பம் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இதை நிவர்த்தி பண்றதுக்கு தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு சிறப்பு வசதி என்னன்னா 38 மாவட்டத்துக்குமே சிறப்பான தனியா இதுக்குன்னு ஆராய்ச்சி ஆலோசனை சொல்லக்கூடிய விவசாய மக்களுக்கும் உழவர் பெருமக்களுக்கும் உதவக்கூடிய வகையில் உள்ள கால்நடை மருத்துவம் பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் இருக்கு, எல்லா மாவட்டத்திலும் இருக்குது. இது தவிர கால்நடை சார்ந்த வேளாண்மை, இப்ப தீவனப்பயிர் உற்பத்தி, தீவனப்பயிர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அது சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாம் வேளாண் மக்களுக்கு கொண்டு போய் சேர்றதுக்காக 4 வேளாண் அறிவியல் மையங்கள் நாமக்கல், குன்றக்குடி, கள்ளக்குறிச்சி, காட்டுப்பாக்கம், செங்கல்பட்டு இயங்கிட்டு இருக்குது. இது தவிர திறன் மேம்பாடு, ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படிங்கறக்காக 2 மையங்கள் சென்னையில் இருக்குது. இது தவிர தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு நிதியுதவியோட பண்ணை மகளிர் மேம்பாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுதும் நாங்கள் செயல்படுத்திட்டு இருக்கிறோம் பல்கலைக்கழகத்தின் வழியா. இதுக்கு அடுத்தது இப்போ புது முயற்சியா என்ன பண்றாங்கன்னா எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்ப பண்ணையில வந்து ஒரு பயிர் வைக்கிறோம், அந்த பயிர்ல இருந்து வர்ற அறுவடை பண்ணிட்டு சில சமயம் அந்த பகுதியெல்லாம் வெட்டியா போகுது. இதை வெட்டி பண்ணாம அதை எப்படி கால்நடைக்கு தீவனம் மாத்துறது அப்படிங்கற, அதாவது வேளாண் கழிவுகளை நம்ம எப்படி கால்நடைக்கு பயனுள்ள வகையில தீவனமா மாத்துறது, இந்த தொழில்நுட்பத்துக்கும் தனியா பயிற்சிகள் தமிழ்நாடு முழுதும் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு பேர் ஆங்கிலத்துல சர்க்குலர் எக்கானமி அப்படிம்பாங்க. அதாவது எதையும் வீணடிக்காம உள்ள கொண்டு வந்து அதுல வருமானத்தை எடுத்துக்கிறது. இது தவிர மலைவாழ் பகுதி மக்களுக்காக சிறப்பு திட்டங்கள் மூலம் அனைத்து மலைவாழ் பிரதேச பகுதி மக்களுக்கும் ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, ஒரு சில இடங்கள்ல நம்ம நாட்டு பன்றிகள் வளர்க்கறது, இந்த மாதிரி தொழில்நுட்பங்களும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது தவிர தொழில் முனைவோர், இப்போ நாங்க வந்து 10 மாடு வச்சிருக்கோம், நாங்க 100 மாடு அல்லது 200 மாடு உள்ள பண்ணைகளுக்கு போறோம், அதுக்கு பேரு தொழில் முனைதல் அப்படின்னு அதற்கான சிறப்பு பயிற்சிகளும் நம்ம தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இது தவிர இளைஞர்களுக்கு நிறைய, இப்ப இளைஞர்கள் பாத்தீங்கன்னா கணினித்துறை எந்த துறையா இருந்தாலும் அவங்களுக்கு இப்போ வேளாண் துறையில கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமா வந்துட்டு இருக்குது. இப்ப அவங்களுக்கு எங்க போய் தகவல் கிடைக்கும், நல்ல தகவல் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியறது இல்லை. அவங்களுக்கும் இந்த யூத் ஸ்பெஷல் அப்படிங்கிற மாதிரி, யூத் என்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி இளைஞர்களுக்கான தொழில் முனைவா பயிற்சிகளும் கொடுத்துட்டு இருக்கிறோம். அது பாத்தீங்கன்னா ஆட்டு பண்ணை, செம்மறி ஆட்டு பண்ணை, வெள்ளாட்டு பண்ணை, முயல் பண்ணை, இப்ப ரொம்ப குறுகிய இடத்துலயே வருமானம் பாக்குறது எப்படின்னு பாக்குறாங்க. அதாவது எங்கள்கிட்ட வந்து ஒரு 2 சென்ட் இடம் தான் இருக்குது, அதுல 1.5 சென்ட்டுக்கு வீட்டு கட்டிட்டோம், எங்களுக்கு இடம் இல்லை, இதுல ஏதாவது பண்ண முடியுமான்னா அதுல கூட இந்த காடை வளர்ப்பு, காடை வளர்ப்புக்கு ரொம்ப சின்ன இடம் இருந்தா போதும், அதுலயும் இப்ப வெர்டிக்கல் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒவ்வொரு கேஜ் மேல கேஜ் அடிக்கி சின்ன இடத்துலயே நிறைய நம்பர் வச்சுக்கிறது, மொட்டை மாடி இருந்துச்சுன்னா மொட்டை மாடியில காடை வளர்த்துறது, நாட்டுக்கோழி வளர்த்துறது, இதுக்கான பயிற்சிகளும் கொடுத்துருக்காங்க, பயிற்சி மையங்கள் இருக்கு. கரூர்ல பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பயிற்சி உற்பத்தி ஆராய்ச்சிக்குன்னு தனி மையம் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சிறப்பான பயிற்சி மையங்களும் நடத்திட்டு இருக்கிறோம்.
0: சரிங்க சார், ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் சொன்னீங்க, இளைஞர்கள் வந்து பெருமளவுக்கு ஆர்வத்தோட வேளாண்மை நோக்கி வர்றாங்க. வேளாண்மை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் பெரும்பான்மையா அவங்க முதல்ல எடுக்கிற விஷயம் வந்து இயற்கை வேளாண்மையில செய்யணும்.

0: நினைக்கிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது முதல்ல கால்நடைகள், கால்நடை சார்ந்த பொருட்கள். ரெண்டாவது அவங்க வந்து அதிகமா எடுத்து செய்யறது இந்த மாதிரி பண்ணை தொழில்கள் தான். இது ஆடு வளர்ப்போ இல்ல கோழி வளர்ப்போ இல்ல ஒரு பால் பண்ணை மாதிரி வைக்கிறது தான் முதல்ல அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. இதுல ஒரு இன்னொரு சவால் இருக்கு, நீங்க சொன்னாப்புல ஒரு சரியான தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வெறும் கிளிக் பைட்டாவே எல்லாம் போயிடக்கூடாது. ஏன்னா நிறைய சமூக வலைதளங்கள் வந்து நிறைய தவறான கருத்துக்களை ரொம்ப எளிமையா பரப்பிடுது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு சரியான தகவலை எடுத்துட்டு போறதுல கால்நடை பல்கலைக்கழகத்தோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு விரிவாக்க கல்வி இயக்குநராக நீங்க இது எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இதை சரியான ஒரு ஆத்தென்டிக்கான பிளாட்ஃபார்ம்ல இதை தொடர்ச்சியா எடுத்துட்டு போறது எந்த அளவுக்கு அவசியமானது?
1: இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஒரு விஷயத்த நீங்க சொல்லியிருக்கீங்க. தமிழக இளைஞர்கள் நிறைய பேர் விவசாயத்துக்கு வர ஆர்வமா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பப்ளிக் டொமைன் அப்படிங்கிற பொது வெளியில் இருக்கிற சோசியல் மீடியா சேனல்ல இருக்கிற தகவல்கள் நம்பிடுறாங்க. அது முற்றிலும் உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ ஒரு சிலர் வந்து நான் இந்த தீவனம் வச்சேன், இந்த தீவனத்து மூலம் எனக்கு வந்து வருஷம் பூரா ஒரு 300 கிலோ 400 கிலோ கிடைச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதை கொண்டு அதை வளர்த்து பார்க்கும்போது அது வெறும் 100 கிலோ தான் கொடுக்கும். அதனால நம்ம வந்து சோசியல் மீடியா மூலம் வர அத்தனை தகவல்களையும் எடுத்துக்கிட்டு அதுல அதிகமான காசை போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ எப்பவுமே முதலீடு பண்ணும்போது இந்த மாதிரி கால்நடை சார்ந்த தொழில்கள்லயோ வேளாண் தொழில்கள்லயோ பயிர் தொழில்கள்லயோ எடுத்த உடனே அகலக்கால் வைக்காம முதல்ல ஒரு பைலட், சின்ன பைலட் அப்படிங்கிற ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு 10 சென்ட்ல நீங்க தீவன பயிர் வச்சு பாருங்க. இந்த 10 சென்ட் தீவனத்துல அதுக்குதான் நாங்க ஒரு மாடல் பேரே வச்சிருக்கிறோம், 10 சென்ட் ஃபாடர் பிளாட் அப்படிங்கிற மாடல். இந்த 10 சென்ட்ல உங்களுக்கு எல்லா தீவனத்தையும் வளர்க்க முடியுதா? நீங்க வளர்க்கறது அந்த ஈல்டு கொடுக்குதா, அதுக்கான மகசூல் கொடுக்குதா அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு ஏக்கருக்கு போங்க, அதுக்கு பிறகு 2 ஏக்கர் போங்க. இந்த தகவல்களை நீங்க வந்து சரியான இடத்துல இருந்து எடுத்துக்கல, நம்ம இன்னொரு நண்பர் சொல்றாரு இல்ல இன்னொருத்தர் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு முழுசும் பயன் கொடுக்கறதா இருக்காது. அதுக்காக தான் அரசு சார்ந்த நிறுவனங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிறது நல்லது. அதுல 2-3 பல்கலைக்கழகங்கள் விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கிற பல்கலைக்கழகங்கள், பயிர் தொழில் சார்பான பல்கலைக்கழகத்துக்கு வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் இருக்குது, மீன் தொழில் அவங்களுக்கு வந்து நாகப்பட்டினத்துல இருக்கிற மீன்வள அறிவியல் பல்கலைக்கழகம் அங்க இருக்குது, கால்நடை அறிவியல் அப்படிக்கு வந்து சென்னையில மாதவரத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம், 3 பல்கலைக்கழகங்களுமே இணைந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் 3 பல்கலைக்கழகங்களுக்கும் அதற்கான விரிவாக்க மையங்கள் இருக்கிறது, சிறப்பு பயிற்சி மையங்கள் இருக்கிறது. அதனால இளைஞர்களுக்கு நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா சோசியல் மீடியால நீங்க பார்த்துட்டு, ரெண்டாவது முக்கியமான குறிக்கோள் என்னன்னா இது எங்க இருந்து வந்திருக்குது இந்த விஷயம் அப்படிங்கறத பாருங்க. இது வந்து வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்குதா, சரி அப்ப இது நம்ப தகுந்த தகவலா இருக்கு. கால்நடை வளர்ப்பு, இது வந்து கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கா, இங்க போய் கேட்போம். சரி இதை பத்தி மேலும் தகவல் வேணும், எல்லா அறிவியல் பல்கலைக்கழகங்களையும் வேளாண் பல்கலைக்கழகத்திலையும் கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலயும் விரிவாக கல்வி இயக்ககம் இருக்குது, எங்களோட இணையதளங்கள் இருக்கின்றன. இந்த இணையதளங்களுக்கு நீங்க போனீங்கன்னாவே கிடைக்கும், டிஎன்ஏயுக்கு டிஎன்ஏயுன்னு போட்டா கிடைக்கும், கால்நடை மருத்துவ அறிவியலுக்கு டானுவாஸ் TANUVAS அப்படின்னு கூகுள் பண்ணீங்கனாவே கிடைக்கும், ஃபிஷரிஸ்க்கும் பாத்தீங்கன்னா TNJFU ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டின்னு போட்டீங்கனாலும் கிடைக்கும். இந்த மாதிரி இணையதளத்துக்குள்ள நுழைச்சிங்கன்னா எங்களோட கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக இணையதளத்துல விவசாயிகளுக்குன்னே தனி பக்கம் இருக்குது. அதுக்கு அந்த பக்கத்துல உள்ள நுழைஞ்சிங்கன்னா என்னென்ன பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்காங்க, அதுக்கு பயிற்சிக்கு நீங்க நேரடியா பதிவே பண்ணிக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. பதிவு பண்ணீங்கன்னா நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்துக்கு அந்த தகவல் பரிமாறிடுவாங்க, அவங்க உங்களுக்கும் தகவல் சொல்லுவாங்க, நீங்க வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கிற இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கான தகவல்கள் கிடைக்கும். இதுல வந்து சிறப்பு பயிற்சி பெறவங்களுக்கு கட்டண அடிப்படையிலும் பயிற்சிகள் இருக்கிறது. இன்னும் ஒரு சில படி மேல போய் சொல்லணும்னா தமிழ்நாடு அரசினோட திறன் மேம்பாட்டு மையம் TN Skill டெவலப்மெண்ட், அதுல இருந்து கிட்டத்தட்ட 55 விதமான கால்நடை வளர்ப்பு பயிற்சிகள் ஒரு மாசம் பூரா கொடுக்குற அளவுக்கு பயிற்சிகள் இருக்குது. அது வந்து வங்கி நிதியுதவி பெறுவர்களுக்கெல்லாம் அது உதவியா இருக்குது. ஆனா அந்த பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்காது. நீங்க இந்த பயிற்சி மையங்கள் மாவட்டந்தோறும் இருக்கிற பயிற்சி மையத்துல பதிவு பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களோட பயிற்சி பதிவின் அடிப்படையில உங்களை வந்து அந்த அரசினோட சான்றிதழ் பயிற்சிக்கு உங்களை சேர்த்துக்குவாங்க.
0: சரிங்க சார், இப்ப நீங்க ரொம்ப இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லிருக்கீங்க, எப்படி அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எந்த அதிகாரப்பூர்வமான தளங்கள்ல இருந்து தகவல் எடுக்கணும்னு. அடுத்த அந்த இளைஞர்கள் வந்து இதை வந்து ஒரு தொழிலாக கொண்டு போவதற்குன்னு ஒரு சில திட்டமிடல்கள் இருக்கும். நீங்க சொன்னாப்புல வங்கி அணுகிறதுல அவங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், எப்படி அணுகிறது, அதுவும் குறிப்பா கிராமப்புறத்துல இருந்து வர்ற ஒரு இளைஞர்ன்றப்ப ஒரு பொதுவான நிறைய தயக்கங்கள்லாம் இருக்கும். அதுல நம்ம நீங்க சொன்னப்பல இந்த ஒரு சிறப்பு விஷயமாக நம்ம பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இந்தியாவில பெரிய வேற எந்த மாநிலங்களிலும் இது இருக்கிற மாதிரி தெரியல. எல்லா மாவட்டங்கள்லயும் இந்த கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தோட பயிற்சி ஆராய்ச்சி மையங்கள் வந்து செயல்படுது. கிட்டத்தட்ட கேவிக்கு எப்படி செயல்படுதோ அதுக்கு பேரலா அதுவும் செயல்பட்டு இருக்கு. அந்த மையங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல உறுதுணையாக இருக்கும்?
1: மக்களுக்கு வந்து பயிற்சி மட்டும் பத்தாது, பண நிதி உதவிக்கும் வழி பண்ணி தரணும்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உழவர் உலகம், உழவர்களுக்கான

0: ஒரு உரையாடல். நேர்முகத்தில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குநர் ப. செல்வராஜ் அவர்கள்.
1: ஏக்கா, பயிர் தொழில் மட்டும் பண்ணாம அது சார்ந்த உப தொழிலான ஆடு மாடு கோழி இதுவெல்லாம் வளர்த்தாதான் ஒன்னு ரெண்டு இல்ல மூணு மடங்கு வருமானம் பார்க்கலாமா.
2: மாட்டோட பால் தரம், தரம் டிகிரி அதிகமா வரணும்னா தரமான தீவனம் எப்படி குடுக்கறதுன்னு பயிற்சி எடுத்துக்கணும். சார் சொன்னத கேட்ட இல்ல பூங்குடி?
1: ஆமா ஆமாக்கா, கிட்டத்தட்ட ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆகிறதுக்கு அனைத்து பயிற்சியும் கொடுத்து பண உதவியும் செய்து தருவாங்கன்னு கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் ப. செல்வராஜ் சாரு. அதுக்குள்ள நான் பாட்டுக்கு என்னவோ பேசிட்டேன், சார் பேசுவாராக்கா தொடர்ந்து?
2: பேசுவார் பூங்குடி. திட்ட அறிக்கை தயார் செய்யறது எப்படி, அரசின் நலத்திட்டங்கள் எப்படி பயன்படுத்துறது, நுண்கீரை வளர்ப்பு இதனால என்ன பயன், இப்படி அனைத்து விவரமும் தொடர்ந்து சொல்ல போறாரு கேளு.
3: கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மையங்கள் எல்லா மையங்கள்லயுமே அந்த வங்கிக்கு எப்படி நம்ம ஒரு ரிப்போர்ட் திட்ட அறிக்கைன்னு பேரு, நீங்க வந்து கறவை மாட்டு பண்ணை தொடங்கணும்னா அதுக்கு ஒரு திட்ட அறிக்கை இருக்கணும். கறவை மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, மாட்டு பண்ணை தொடக்கத்திற்கான திட்ட அறிக்கை, இதை எல்லா மையத்திலும் விவசாயிகளுக்காக அங்க இருக்கிற நிபுணர்களே கலந்து ஆலோசித்து அவர்களே தயார் செய்து வழங்க வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு நிதியுதவி சார்பான ஒரு திட்ட அறிக்கை தயாரித்து வகைக்கு வழங்கணும் அப்படின்னா நீங்க முதல் அணுக வேண்டிய இடம் அந்த மாவட்டத்தில் இருக்கிற கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக ஆராய்ச்சி மையம். அங்க போனீங்கன்னாவே உங்களோட தேவைகளை அவங்க கேட்டு அறிஞ்சுக்கிட்டு அவங்க அதற்குன்னு பிரத்யேகமான உள்ள அறிக்கையை தயார் பண்ணி 10 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 20 மாட்டுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், 10 மாடு 10 ஆடு வச்சுக்கிறேன் அதுக்கு இவ்வளவு பணம் தேவைப்படும், இது எந்த வங்கிக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கறது பண்ணுவாங்க. இன்னொன்னு பயிற்சி எடுக்கும் போதே இந்த லீட் பேங்க், அதாவது மாவட்ட வங்கி அப்படின்னு சொல்றது, ஒவ்வொரு வேளாண் துறைக்கும் பயிர்களுக்கும் சரி கால்நடைகளுக்கும் சரி இந்த லீட் பேங்க் இருப்பாங்க. அந்த பேங்க்ல இருக்கிற ஒரு சீனியர் அபிஷியல் வங்கியினுடைய மிக மூத்த அதிகாரிகள் இந்த பயிற்சியில வந்து உங்களோட கலந்துரையாடுவாங்க. அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு, இப்போ வெளியில யாரோ ஒருத்தர் பயிற்சி கொடுக்கறக்கும் நம்ம கால்நடை மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சி பல்கலைக்கழக பயிற்சி மையத்தில் கொடுக்கறக்கு என்ன வித்தியாசம்னா வெளியில இருக்கிறவங்க கால்நடை பற்றி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா நம்ம அப்படி இல்லை, பல்கலைக்கழக மையத்தில் கொடுக்கும்போது அதற்கான நிதியுதவிக்கான ஒரு கைகோர்ப்பு ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் அப்படிங்கிற வழியில இந்த வங்கியிலிருந்து ஒரு மூத்த அதிகாரியே உங்கள்ட்ட வந்து இதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம், இதெல்லாம் நீங்க வச்சிருக்கணும், இப்படி இருந்தா உங்க பேங்க் வந்து உங்க ப்ராஜெக்ட் வந்து நாங்க சாங்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தவிர எல்லா பயிற்சி மையங்களையும் அரசுடன் நிதியுதவி திட்டங்களை சொல்லுவாங்க. கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்துல எந்த மையத்துக்கு போனாலும் இந்த காலகட்டத்துல தமிழக அரசு என்னென்ன நிதியுதவி திட்டங்கள் வச்சிருக்குது, மத்திய அரசு என்னென்ன நிதியுதவி திட்டங்கள் வச்சிருக்கு, உங்க மாவட்டத்துக்கு என்ன திட்டம் இருக்குது அதுல நீங்க பயன்பெற முடியுமா அப்படிங்கிற இத்தனை நிதி உதவிக்கான விளக்கங்களும் தருவாங்க. இதை நீங்க பயன்படுத்திக்கணும் நல்லபடியா. ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரியறது இல்ல, வங்கிக்கு போய் நேரம் நிப்பாங்க, அவங்களுக்கு தெரியாது எங்காவது போய் எழுதிட்டு வாங்க அப்படிம்பாங்க. இந்த கஷ்டமே உங்களுக்கு வேண்டாம், நீங்க அங்க போனீங்கன்னா பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்துல உங்களை உட்கார வச்சு உங்களோட தகவல்கள் எல்லாம் பொறுமையா கேட்டு 1 மணி நேரம் ஆனாலும் உங்கள்ட்ட பேசுவாங்க. பேசி அதெல்லாம் உள்வாங்கி உங்களுக்குன்னு தேவையான ஒரு பிரத்யேக திட்ட அறிக்கையை தயாரிச்சு கொடுப்போம்.
4: இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், மகளிரை பொறுத்தவரைக்கும் அவங்களோட பொருளாதார சுதந்திரம் தான் இந்த சமூகத்தை மேம்படுத்துறதுக்கும் முக்கியமான ஒரு கருவியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக கிராமப்புற பெண்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இதுவரைக்கும் இருந்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி கால்நடை தான். அவங்க முடிச்சுதான் ஒரு மாடை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 2-3 ஆட்டை வச்சிருப்பாங்க, இல்ல ஒரு 10 கோழியை வச்சு அவங்களுக்கான பொருளாதாரம், அவர் வீட்டுக்கார கூட கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ முடியும். அதுதான் சமூகத்துல நம்ம ஒரு முக்கியமான பொருளாதார சுதந்திரமா பாக்குறோம், அங்கிருந்துதான் அவங்களோட வளர்ச்சி ஆரம்பிக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவங்க இப்ப இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற சவால்களை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்படுதுங்க சார்? குறிப்பாக இப்ப நம்ம பயிற்சி எல்லாம் எடுக்கிறோம், ஒரு தொழில் ஆரம்பிச்சிடறோம், அடுத்து சந்தைப்படுத்துறதுலதான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலே இருக்கு. எல்லா தொழிலுமே எங்க நிறைவா முழுசா வந்து நிக்குதுன்னா மார்க்கெட்ல தான் வந்து நிக்குது. இந்த விஷயங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு துணையாக இருக்கிறோம்?
3: மிக அருமையான ஒரு கட்டம் இது. மகளிருக்கு வந்து அதுவும் கிராமப்புற மகளிருக்கு நம்ம எப்படி உதவ போறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப நாட்டுக்கோழிங்கிறது இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருமானம் தரும் தொழிலா மாறிட்டு இருக்குது. 4-5 கோழியிலிருந்து ஒரே வீட்டுல 200 கோழிகள் வச்சு வளர்த்து வித்துட்டு இருக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ரெண்டாவது, கிராமப்புறத்துல நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து இப்போ எப்படி வருதுன்னா ஆர்கானிக் சிக்கன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா பண்ணைகள்ல வந்து சில சமயம் மருந்து பொருட்கள் உபயோகப்படுத்துறாங்க, கெமிக்கல்ஸ் உள்ள போயிருது. ஆனா நம்ம கிராமத்துல வீடுகள்ல வளர்த்துற கோழிக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல மிச்சமானதை கொடுக்கறோம், தானியங்கள் கொடுக்கறோம். அதனால என்ன ஆகுது, நச்சு பொருள் இல்லாத ஒரு ஆர்கானிக் சிக்கனை இதை கொடுக்குது. மகளிர் இதை பயன்படுத்தி அதிகமான விலைக்கு ஒரு பிரீமியம் ரேட்டுக்கு

0: விற்கிறாங்க. அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த நாட்டுக்கோழிகளுக்கு வந்து இன்னும் தெம்பை கொடுக்கறதுக்கு பாத்தீங்கன்னா, இந்த அசோலா பயிர் அப்படிங்கிறது ஒரு சின்ன குட்டையாட்ட நம்ம ஒரு ட்ரம்ல கூட விளை வச்சு பண்ண முடியும். அது கோழிக்கும் உதவுது, நம்ம இவங்களுக்கும் உதவும். அதே மாதிரி தான் இப்போ இந்த மைக்ரோ கிரெயின்ஸ் அப்படிங்கிறது, இந்த கீரை, அதாவது நுண்கீரை அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் இந்த கோயில்களுக்கெல்லாம் முளப்பாரி கட்டி எடுத்துகிட்டு போகிறது, அந்த முளப்பாரி கீரை வளர்ச்சி, அதை வளர்த்துனீங்கன்னா கீரையும் விற்றுக்கலாம், அதே சமயம் இந்த கோழிகளுக்கும் அது உணவாகவும் வருது. இதுகளை திங்கிற கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடை அதிகமாகவே இருக்குது. இப்போ ஒரு 2.5 கிலோ எடை இருக்கிற கோழி இது 4.5 கிலோ வரும். அப்போ உங்களுக்கு வருமானமும் அதிகமாக வந்துடுது, இது கோழி மூலம். அதுக்கடுத்து சந்தைப்படுத்துதல். சந்தைப்படுத்துதலில் வந்து கோழிகளை பொறுத்த அளவுக்கு நாட்டுக்கோழினா இன்னைக்கு ஏராளமான மக்கள் விரும்பி வாங்கிக்கிறாங்க. அதுலேயும் நீங்கள் ஆர்கானிக் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட்லாம் வேணும்னா நம்ம பயிற்சி மையங்களும் இந்த வேளாண் அறிவியல் மையங்களும் உங்களுக்கு உதவும். இந்த வேளாண் அறிவியல் மையங்களில் இதற்குன்னே தகுந்த நிபுணர்கள் இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா வேளாண் அறிவியல் மையத்துக்கு வந்தீங்கன்னா காலனி மருத்துவரியல் பல்கலை வேளாண் துறையத்தில் இதற்கான தகவலை கொடுத்து சந்தைப்படுத்துவாங்க. இது தவிர தீவன உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு நாமக்கல் வேளாண் அறிவியல் மையத்தில் வந்து மிகச்சிறந்த வசதிகள் இருக்குது. இதில் எப்படின்னா நீங்கள் உற்பத்தி பண்ணுற தீவனத்தை நாங்கள் வாங்கி விற்று கொடுக்குற அளவுக்கு, அதாவது ஆங்கிலத்தில் இது PPP பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற மோடில் பண்ணுறோம். இதில் வந்து இந்தியாவிலேயே மிகச்சிறந்த ஒரு வருமானத்தை ஈட்டிட்டு இருக்கிற ஒரு வேளாண் அறிவியல் மையம் இதுதான். தீவன விதை பயிர்கள், அதுக்கான விதை உற்பத்தி பண்ணாலும் சரி, விதை கரணை உற்பத்தி பண்ணாலும் சரி, தீவனம் சம்பந்தப்பட்ட எந்த பொருட்கள் நீங்க உற்பத்தி பண்ணீங்கனாலும் உன்னால விற்க முடியலன்னா இந்த மையத்தை அணுகுனீங்கன்னா உங்களுக்கு சந்தைப்படுத்தல் பண்ணி தருவாங்க. அதே மாதிரி ஆடுகளுக்கு, செம்மறி ஆடு வெள்ளாடு, பொதுவாகவே செம்மறி வெள்ளரி ஆடுகளுக்கு நல்ல மார்க்கெட் இருந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து கடினமா இருக்குது, நல்ல விலை கிடைக்க இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயிற்சி மையங்களை அணுகுனீங்கன்னா அங்க எப்படி நடக்கும்னா, இன்னொருத்தர் பயிற்சி எடுத்துட்டு இருப்பாரு, அவர் வந்து அவருக்கு ஆடு வேணும்னு நினைப்பாரு, எனக்கு வந்து நல்ல ஆடா கிடைச்சதுன்னா பரவாயில்ல அப்படின்னு, எனக்கு ஒரு 50 ஆடு வேணும்னு பாரு. இப்போ அவரை வந்து உங்களுக்கு இணைச்சு விட்டுருவோம். இந்த லிங்கேஜ் பில்டிங், எந்தெந்த பயிற்சியாளர்களுக்கு ஆடு தேவையோ அவங்கள உங்கள்ட்ட இணைச்சு விட்டுருவோம், நீங்க அவங்களுக்கு நல்ல விலைக்கு வித்துக்கலாம். இந்த இடைத்தரகர்களே இல்லாம அவங்கள்ட்ட இருக்கிற காசு போகாம நேரடியா விவசாயிக்கு அந்த வருமானம் வந்துட்டு இருக்கு. இதே மாதிரிதான் பால் பொருள் தயாரிப்பு. இப்போ நிறைய பேர் பால் விற்க முடியறது இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ அதையே நீங்கள் பால்கோவோ பன்னீரா மாற்றி இதை விட அதிகமான விலைக்கு விற்கிறதுக்கு பயிற்சி எல்லா மையத்திலையும் பயிற்சி தர்றோம். வேளாண் அறிவியல் மையத்தில் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இருக்கிற 30 கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மையங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். சென்னை மட்டும் கிட்டத்தட்ட 9 கல்லூரிகளில் கொடுத்துட்டு இருக்கிறோம். 9 கல்லூரிகள்லையும் இந்த பயிற்சி மையங்கள் நிறைய இருக்குது, அங்கேயும் நீங்க அணுகி பயன்பெறலாம்.
1: சரிங்க சார். அதாவது லேப் டு லேண்ட் அப்படின்றது வந்து நம்ம ஆராய்ச்சியிலேருந்து அது கடைக்கோடி மனிதருக்கும் போகணுன்றதுதான் விரிவாக்க கல்வியோட முக்கியமான நோக்கம். இப்ப நம்ம ஊருக்குள்ள ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு 1000 விவசாயி இருந்தாங்கன்னா அதுல பாத்தீங்கன்னா ஒரு 10 விவசாயி எங்க பயிற்சி போடாம போவாங்க? கேவிகேக்கு போவாங்க, விஇடிஆர்சிக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, அங்க இருக்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஏடிட்ட பேசுவாங்க, ஜேடிட்ட பேசுவாங்க, எல்லார்ட்டையும் பேசுவாங்க. அந்த 10 விவசாயிகளோட பலன், அவங்களோட விளைச்சல் எல்லாமே தனித்துவமா தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில்நுட்பம் பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறது இல்ல. அதாவது அந்த 10 விவசாயிகளை நீங்க தமிழ்நாட்டிலேயே எங்க வேணாலும் பாக்கலாம், வேற எங்கேயாவது ஒரு ஊர்ல மாநாடு போட்டாலும் அங்கேயும் வந்திருப்பாங்க. ஆக மொத்தத்துல தேடல் மட்டும்தான் ஒரு விவசாயியை வந்து எதிர ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர் மாதிரி ஆக்குது. அவங்களுக்கு பேராசிரியருக்கு தெரிஞ்சதை கூட சில சமயம் நிறைய கூட தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு விரிவாக்க கல்வி இயக்குனராக நீங்க வந்து மித்த விவசாயிகள், அதாவது கேட்டுட்டு இருக்க எல்லா விவசாயிகளும் அங்கங்க இருக்கிற அந்த ஆராய்ச்சி மையங்களை பயன்படுத்துறதோட அவசியம் என்ன, அரசாங்கங்கள் உருவாக்கி வச்சிருக்கிறது அவங்களுக்காக தான், அப்படி இருக்கும்போது நாமக்கல்ல இங்க இருக்கு அப்படின்னா இங்க வந்து இது வரைக்கும் 1000 பேர் வந்தாங்கன்னா 10,000 பேரும் வந்தாங்கன்னா அதுக்கான பலன் இன்னும் ஜாஸ்தி ஆகும். அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் இது வந்து இது மாதிரியான ஆராய்ச்சி மையங்கள், பயிற்சி மையங்கள், பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகளை பயன்படுத்துறதோட அவசியம் என்னன்றது சொல்லிருக்கு.
0: நல்ல ஒரு கருத்து இது. ஏன்னா வாழ்க்கையில தேடல் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எதை தூக்கி ஓடுறோம் அப்படின்னா நம்ம இருந்த லெவல்ல இருந்து இதை விட அதிகமா மேல போகணுங்கிறதா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உள்ள குறிக்கோள். நம்ம குழந்தைகள் நல்லபடியா படிக்க வைக்கணும், அதுக்கு காசு தேவைப்படுது. அவங்களுக்கு நல்ல சத்தான உணவு கொடுக்கணும், காசு தேவைப்படுது. எல்லாமே காசுங்கிற பட்சத்துல அதனோட வருமானத்தை அதிகப்படுத்தணும்னா நம்ம வீட்டுக்குள்ளேயோ பக்கத்து நண்பர்கள்ட்ட மட்டும் இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதுக்காக நம்ம வீட்டுக்கு பக்கத்துல மையம் கிடைக்கிறது வாய்ப்பு குறைவு. ஆனா மாவட்ட அளவுல ஒவ்வொரு மையம் கட்டாயம் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நீங்க எந்த மாவட்டத்தை எடுத்தாலும் ஒரு 30-40 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளதான் உங்க கிராமம் இருந்திருக்கும், உங்க இடம் இருந்திருக்கும். ஒரு முறை நீங்க அந்த மையத்துக்கு போங்க, அதுக்கு முறை உங்களுக்கே தோணும் நம்ம ஏன் வந்து இத்தனை நாள் வராம விட்டுட்டோம் இந்த மையத்துக்கு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இப்ப அவங்க போய் ஒரு சின்ன கறவ மாட்டுக்கு நான் எடுத்துக்காட்டா சொல்றேன், 2 லிட்டர் பால் கறந்த மாடு அவங்க போய் இந்த அசோலா வச்சிருக்கிறத பாத்துட்டு வந்துட்டு இவங்களும் வீட்டுல அசோலா போட்டாங்க, ஒரு கை அள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க, அந்த மாடு 2 லிட்டர்ல இருந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் பால் உற்பத்தி ஆச்சு. இதுதான் வித்தியாசம். இந்த வித்தியாசம் வேணும்னா நம்மள்ட்ட வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்மளா தேடி போய் பண்ணணும். ஆனா இதை பரவலாக்கம் பண்றதுக்கு

0: வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி மையங்களே இல்லை. கடந்த 15 ஆண்டுகளுக்குள்ள பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட எல்லா மாவட்டத்திலையும் மையங்கள் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இதை பயன்படுத்துறது வந்து நம்மளோட இது. இது தவிர அகில இந்திய வானொலி தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து மாவட்டங்களும் சென்றடையக்கூடிய அளவுல அகில இந்திய வானொலி மூலம் நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. இப்ப வந்து அது நீங்க இன்டர்நெட் வழியா எங்க வேணாலும் கேட்கலாம். உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த நியூஸ் ஆன் ஏர் அப்படிங்கிற ஒரு ஆப்பை எடுத்து உங்க மொபைல் செல்போன்ல போட்டுட்டீங்கன்னா எப்ப வேணாலும் கேட்டுட்டு இருக்கலாம். இதே மாதிரி தூர்தர்ஷன் அவங்க இதற்கிடையே தனி வேளாண் நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் இவங்களோட ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே நாங்க பல்கலைக்கழகத்தினோட இணையதளத்திலையும் வெளியிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு யாருல தேட முடியல எதுன்னு தெரியலனா கூட கால்நடை சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா பல்கலைக்கழக இணையதளத்துக்கு போனீங்கன்னா போதும், அதுல தெரிஞ்சுக்க முடியும். இது தவிர ஏராளமான பயிற்சி புத்தகங்கள், கையேடு, விளம்பர பிரதிகள் எல்லாமே இந்த பயிற்சி மையங்கள்ல இலவசமாவே தர்றதெல்லாம் இருக்கு. நீங்க அங்க போகணும். இப்ப இணையதளம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மொழிலையும் இருக்கும், ஆங்கிலத்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். நீங்க தமிழ் தொட்டீங்கனாவே உங்க வீட்லயே அந்த தகவல் தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 5000-ல் இருந்து ஒரு 10,000 பக்கங்கள் தமிழ்ல வந்து விவசாயிகளுக்காகவே மாற்றம் செய்யப்பட்டு உங்க கையில இருக்கிற மொபைல் போனை வச்சு ஆக்சஸ் பண்ற அளவுக்கு இணையதளத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம். இந்த மாதிரி தகவல்களை அங்க போய் பார்த்துட்டு நேரடியா அந்த பண்ணைக்கு போங்க. அகில இந்திய வானொலி நிகழ்ச்சிகள் நீங்க கேட்டுட்டு இருக்கும் போது அங்கேயே சொல்லுவாங்க, இந்த மையம் இங்க இருக்கிறது, இதன் தலைவர் இந்த பேராசிரியர், இவர்களுக்கு இப்படி தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரிதான் நம்ம தூர்தர்ஷன்லயும் இருக்கும். இது நீங்க பயன்படுத்தினாவே போதும். நிறைய கிராமத்துல இந்த தகவல் ஏன் தெரியலன்னா ரேடியோ கேட்கறது வந்து குறைஞ்சு போச்சு. ஆனா நீங்க ரேடியோவை அந்த 7:30 மணிக்கு டியூன் ஆன் பண்ணி வைங்க, ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கும். 4 தகவல் உங்க காதுல போனா கூட அது உங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அதை வச்சு நீங்க அந்த மையம் எங்க இருக்குன்னு உடனே கண்டுபிடிச்சு நீங்களே வந்துருவீங்க. அதை கட்டாயம் பண்ணுங்க.
1: சரிங்க சார. அதாவது உழவு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப உன்னதமான ஒரு தொழில் தான், உணவளிக்கக்கூடிய தொழில். ஆனா அந்த உழவர்களும் வந்து வாழ்க்கையில முன்னேறது ரொம்ப முக்கியமானது, பொருளாதார அளவுலயும் அவங்க கண்டிப்பாக முன்னேறணும் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தா சொல்லியிருக்கீங்க. அதுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கும், குறிப்பாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் அவங்களோட வாழ்க்கையில பொருளாதாரத்தை முன்னேற்றத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்தும் என்னென்ன மாதிரியான செயல்பாடுகள் செய்யறாங்க, அங்க இருக்கிற பயிற்சி மையங்களை எப்படி எப்படி எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கலாம்ன்ற தகவல் எல்லாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க சார்.
0: உழவர்கள் அனைவரும் உயர்ந்த வருவாய் பெற்று உன்னத வாழ்வு வாழணுங்கிறதா எங்க கால்நடை மருத்துவர்கள் பல்கலைக்கழகத்தோட நோக்கம். இதை நோக்கி நம்ம பயணம் தொடரும். நாம் மீண்டும் சந்திப்போம்.
2: காமாட்சி அக்கா.
3: அட காமாட்சி அக்கா.
2: என்ன?
3: நீ எனக்கு அக்காவே இல்ல.
2: என்ன சந்தடி சாக்குல இப்படி சொல்லி புட்ட போங்குடி.
3: நீ எனக்கு தெய்வம் கா, தெய்வம்
2: அப்படிங்கற.
3: ஆமாக்கா, கால்நடை பல்கலைக்கழகமே என்கிட்ட பேசின மாதிரி இருந்துச்சு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் முனைவர் பா செல்வராஜ சாரு பேசுனது. நீ மட்டும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லலனா நான் தெரிஞ்சிருப்பேனா என்ன?
2: சரி போங்குடி, அதனால என்ன, நான் தெரிஞ்சுக்கிட்டத நீயும் தெரிஞ்சுக்குவன்னு சொன்னேன். ஆம்பிட்டுதான்
3: ஏக்கா, இது தெரியாம தொடக்கத்துல நான் என்னென்னமோ பேசிட்டேன், கோச்சுக்காதக்கா.
2: அக்கா தங்கச்சிக்குள்ள இதெல்லாம் சாதாரண பூங்குடி. நீ வீட்டுல முடங்கி கிடக்காம பயிர் தொழில மட்டுமே நம்பி இருக்காம கால்நடை வளர்ப்புலையும் முன்னேறணும். அவ்வளவுதான் எனக்கு தேவை. இதுக்கு டீலா நோ டீலா அத மட்டும் சொல்லு.
3: அக்கா டீலுக்கா, டபுள் டீல். கால்நடை வளர்ப்புல என்னென்ன விவரம் இருக்கு, எங்க பயிற்சி எடுக்கணும்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். மொதல் போய் பயிற்சி எடுத்துக்கிறேன், கால்நடை வளர்ப்புல கை நிறைய வருமானம் பாக்குறேன்.
2: ஓகே பூங்குடி.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான ஒரு உரையாடல். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக விரிவாக்க கல்வி இயக்குனர் ப. செல்வராஜ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு எஸ். கோமதி.

0: இந்தா வேலம்மா, உங்க அப்பாரு பொங்க சீரு வாங்கி அனுப்பியிருக்காரு பாரு. வாழைத்தோப்பு இருக்குன்னு வண்டி வண்டியா வாழை இலையும் வாழைக்காயும் அனுப்பியிருக்காரு. அதே சமயத்துல காசு கொடுத்து வெளியில வாங்கின தேங்காய் மஞ்சள் இதுகளை அளவோட வாங்கி இருக்காரு பாரு.
1: அனாவசியமா எங்க அப்பாவை குத்தம் சொல்லாதீங்க. எங்க அப்பா எவ்வளவு ஆசையா அனுப்பியிருக்காரு தெரியும்.

வேலம்மா, காசு கொடுத்து வாங்கினா மட்டும் அளவு பார்த்து வாங்குறவரு வீட்டுக்கு பின்னால வாழைத்தோப்பு இருக்கேன்னு அது சும்மா தானே வருதுன்னு அளவுக்கு மீறி அனுப்பி இருக்காரு பாரு, அது என்ன நியாயம் சிந்திச்சு பாரு.

0: விலை மதிப்பில்லா பாசன நீரையும் அளவுடன் பாய்ச்சி அதிக மகசூல் பெறுவோம்.
1: பண்டையெல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்க
3: சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தியா நியூசிலாந்து இடையேயான நட்புறவை வளர்ப்பதில் இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஆக்லாந்து நகரில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நியூசிலாந்து இடையேயான உறவு நீண்டகால நட்பு, பொதுவான மாண்புகள் மற்றும் வளமான எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டார். எப்போதும் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கியிருக்கும் நியூசிலாந்து மக்களின் உறுதிப்பாட்டை வரவேற்பதாக கூறிய அவர், இந்தியாவும் நியூசிலாந்தும் அரிய வாய்ப்புகளை பயன்படுத்தி புதிய உச்சத்தை தொடுவதற்கு எப்போதும் தயாராக உள்ளதாக குறிப்பிட்டார். நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன் மற்றும் அந்நாட்டு அரசின் உறுப்பினர்களுக்கு தமது நன்றியை தெரிவிப்பதாக கூறிய திரு நரேந்திர மோடி, கட்சி வேறுபாடுகளை கடந்து இந்தியா நியூசிலாந்து உறவுகளுக்கு அவர்கள் அளித்து வரும் ஆதரவு வரவேற்கத்தக்கது என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய நியூசிலாந்து பிரதமர் திரு கிறிஸ்டோபர் லக்சன், இந்தியா நியூசிலாந்து இடையேயான தாராள வர்த்தக ஒப்பந்தம் நியூசிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை அளித்திருப்பதாக குறிப்பிட்டார். இதனிடையே தமது நியூசிலாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார். தமிழகத்தில் 75 ரயில் நிலையங்கள் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் அல்முருகன் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகளை இன்று பார்வையிட்ட அமைச்சர், சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் சர்வதேச தரத்தின் அளவிற்கு 800 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். இதேபோல் சேலம், காட்பாடி, ராமேஸ்வரம், மதுரை ஆகிய ரயில் நிலையங்களும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக டாக்டர் அல்முருகன் தெரிவித்தார். வியட்நாமில் இன்று பிற்பகல் நேரிட்ட படகு விபத்தில் இந்திய சுற்றுலா பயணிகள் 15 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களில் 8 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு வியட்நாம் பகுதியில் உள்ள தீவுக்கு 32 இந்தியர்கள் மற்றும் 4 பணியாளர்களுடன் இந்த படகு சென்று கொண்டிருந்த போது அலையில் சிக்கி படகு கவிழ்ந்து இந்த விபத்து நேரிட்டது. அப்பகுதியில் இருந்த படகுகள் மூலம் பயணிகள் மீட்கப்பட்டனர். கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருந்ததால் மீட்பு பணி மிகவும் கடினமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய பயணிகள் சென்று கொண்டிருந்த படகு விபத்துக்குள்ளானதை அங்குள்ள இந்திய தூதரகம் உறுதி செய்துள்ளது. ஹோச்சிமின் நகரில் உள்ள இந்திய தூதரகம் கட்டுப்பாட்டு அறையை அமைத்துள்ளது. 8436-28-17-930 மற்றும் 8491-55-23714 ஆகிய எண்களில் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வியட்நாமில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகள் அளிக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். வியட்நாம் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை கொண்டுவர தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் பொது விநியோக திட்ட உணவுப் பொருட்கள் கடத்தல் மற்றும் பதுக்கலை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தேனியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக எல்லைப் பகுதிகளில் ஒருங்கிணைந்த சோதனைச் சாவடிகள் அமைக்கப்பட்டு அண்டை மாநிலங்களுக்கு ரேஷன் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.

நியாயவிலைக் கடைகளுக்கு வழங்கப்படும் அரிசி, கோதுமை, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களின் கையிருப்பு மற்றும் அவற்றின் தரத்தை உறுதி செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். நியாயவிலைக் கடைகளில் தேங்காய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்வது குறித்து பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். குழந்தை பிறப்பை முறையாக திட்டமிட்டால்தான் ஆரோக்கியமான குடும்பத்தை உருவாக்க முடியும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தாய் சேய் உடல் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் நிலவும் பட்டா பிரச்சினைகளுக்கு 9 மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மனுக்களை பெற்றுக் கொண்ட அவர், சிப்காட் தொழிற்சாலையால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுவதை தடுக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். மாநிலம் முழுவதும் பட்டா வழங்குவதில் உள்ள குறைபாடுகளை களைவதற்கு IAS அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் மாநில அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று BJP மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், லட்சக்கணக்கான படித்த இளைஞர்கள் வேலையின்றி இருக்கும் நிலையில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் நிரப்பப்படாமல் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளிலும் அரசு மருத்துவமனைகளிலும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். பணியிடங்களை நிரப்புவதில் மாநில அரசு மெத்தனமாக செயல்படக்கூடாது என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியாவுக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. லார்ட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் 285 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புடு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம்

0: சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
7: நேரம் 8:15.
8: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் தருகிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.
9: தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டு வந்தால் இப்போ கரண்ட்டாக என்ன ட்ரெண்ட் வந்துகிட்டு இருக்குன்னா, டீனேஜ் பிரெக்னன்சி. இளம் பருவத்திலேயே நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறது, திருமணம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு கர்ப்பமாகிறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இப்போ வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கிராமப்புறங்களில் நிறைய வந்துகிட்டு இருக்குது. நம்ம மதுரை மாவட்டத்தில் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 6% இந்த மாதிரி ஒரு பிரெக்னன்சிஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எய்ம். ஸோ நம்மளுடைய முதல் குறிக்கோள் வந்து திருமண வயது அப்படிங்கிறது 18 முன்னாடி கிடையாது. யாருக்கு? பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து 21 முன்னாடி கிடையாது. ஆண்களுக்கான திருமண வயது 21, பெண்களுக்கான திருமண வயது 18. இதுதான் நம்மளுடைய எய்ம். இதை நோக்கி, ஆனால் நம்ம இப்போ நம்ம பார்க்கறது நிறைய கேசஸ் வந்து என்னன்னா 15-16 நான் அன்னைக்கு போறேன் ஒரு ஆஸ்பத்திரியில், 14 கர்ப்பமாகவே வந்திருக்கு, அப்போ திருமணம் 13 நடந்திருக்கணும். ஸோ இப்படி நம்ம பின்னோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கு. அதனால இதையெல்லாம் தடுக்கணும், இதையெல்லாம் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி உண்டாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மக்கள் தொகை தினத்தோட நோக்கம். ஏதாவது ஒரு கருத்தடை முறையை நம்ம பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னா, நம்ம 20 முதல் குழந்தை, 23 அதுக்கப்புறம் 3 கழிச்சு தான் 2 குழந்தைக்கு இடைவெளி வந்து ஒரு 3, குறைஞ்சபட்சம் 2, அதிகபட்சம் 3 சொல்கிறோம். அந்த 3 இடைவெளியில் அடுத்த குழந்தையை நம்ம பெற்றுக்கலாம். ஸோ இந்த 3 தள்ளி போகிறதுக்கு நம்ம கிட்ட நிறைய கருத்தடை சாதனங்கள் இருக்குது. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக போன பிப்ரவரியில் சுட நம்ம ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் இம்ப்ளான்ட்ன்ற ஒரு சின்ன கருவி, ஒரு சின்ன கருவி இருக்கும். அந்த கருவி வந்து நம்ம டெல்டாய்டு மசில் ஆர்ம் கீழே, டெல்டாய்டு மசில் கீழே நம்ம பொருத்திடுவோம். ஸோ வலது கரத்தில் இந்த மாதிரி அல்லது இடது கரத்தில் நம்ம இதை பொருத்திக்கிட்டோன்னா 3 வந்து கரு உருவாகாமல் அது தள்ளி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு வசதி இருக்குது. ஒரே ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு சின்ன ஊசி மூலமாக அதை செலுத்துவோம், ஒரு சின்ன ராடு அது. அப்படி செலுத்திட்டோம்னாக்கா அது 3 ஒரு ஊசி வந்து 3 வேலை பார்க்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போக தேவையில்லை. ஸோ இதை நம்ம ராஜாஜி மருத்துவத்தில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 500 பிப்ரவரி மாதத்துலேருந்து இது வரைக்கும் ஒரு 500 நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சாதனத்தை நம்ம கண்டிப்பாக எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லணும். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். 1975 வரைக்கும் கருத்தடை அறுவை சிகிச்சைனாலே ஆண்கள் கருத்தடை அறுவை சிகிச்சை தான், வேசக்டமி தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம ஊரில் வேசக்டமி தான் முதல்ல கண்டுபிடிச்சு, அதுதான் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். டியூபெக்டமிங்கிறது பெண்களுக்கு பண்ணுற கருத்தடை அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. எமர்ஜென்சி பீரியட்லாம் ஒரு மாதிரி கம்பல் பண்ணிலாம் கொண்டு போய் ஆண்களுக்கு தான் பண்ணாங்க பெண்களோட. ஸோ அப்படி இருந்த அறுவை சிகிச்சையை இப்போ திருப்பி வந்து பெண்கள் வந்து அவங்க வந்து ஆண்கள் ஆண்மைத்தன்மை போயிடும், அவங்களால உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ஸோ இதையெல்லாம் அவங்க கருத்தில் ஏதோ ஒரு அவநம்பிக்கையை வச்சுட்டு மித் அதை வச்சுட்டு அவங்க வந்து ஆண்களை வந்து கருத்தடை செய்ய முன் வரல, அவங்க அனுமதிக்கல. பெண்கள் அனுமதிச்சாதானே ஆண்கள் செய்வாங்க. ஸோ அங்கேயும் நம்ம ஃபெயிலியர் ஆகிட்டோம். இவங்க நாங்களாக பண்ணிக்கிறோம்னு சொல்லி இவங்களாம் முன் வந்து பண்ணிட்டு இப்போ ஆண்களுக்கு பண்ணல, ஆண்களுக்கு பண்ணல, நம்ம வருத்தப்பட்டுருக்கோம். கரண்ட்டாக இருக்கக்கூடிய பேர்னிங் இஷ்யூ வந்து டீனேஜ் ப்ரெக்னன்சி, அதுவும் அன்வெட் ப்ரெக்னன்சி.

0: இது நிறையா வந்துட்டுருக்குன்றோம். ஸோ அதனால் கல்லூரி பருவத்திலேயே, அதுக்கு முன்னாடி பள்ளி பருவத்திலேயே நம்ம இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். அதுக்கான கருத்தடைய சாதனங்கள், அதாவது செல்ஃப் கேர் கிட் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். அதை சுய பராமரிப்பு பெட்டகம், இது வந்து எல்லா அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலையும் இருக்குது, எல்லா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அண்ட் சப் சென்டர் துணை சுகாதார நிலையத்தில் கூட இருக்குது. ஸோ இதில் மூணு சாதனம் வச்சுருக்கோம், ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஒன்று வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்டு, இது கரு உருவாயிருக்கான்னு பரிசோதனை பண்ணிக்கலாம் சுயமாக அவங்களே. அதே மாதிரி நிரோத் இருக்கும் ஆண்களுக்கானது, பெண்களுக்கு ஈஸி பில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது வந்து எமர்ஜென்சி கான்ட்ராசெப்டிவ் பில், ப்ரொடெக்டட் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் மூணு நாளைக்குள்ள, அதை 72 மணி நேரத்துக்குள்ளே இதை உட்கொண்டால் கரு உருவாகாது. ஸோ இது இந்த பற்றின விழிப்புணர்ச்சி நாங்கள் கல்லூரிகளில் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தவிர்க்க முடியாத ஏதாவது கற்பங்கள் வரக்கூடாது அப்படின்னா அன்வான்டட் பிரெக்னன்சி, அதுக்கு பேர் இந்த ரெண்டில் ஏதாவது ஆணோ பெண்ணோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா பிரெக்னன்சி டெஸ்ட் கிட் பிடிக்கு அதை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவ்னா உடனே எம்டிபி பண்ணுறதுக்கு, லீகலாக வந்து கரு கலைப்பு பண்ணுறதுக்கும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திலிருந்து அனைத்து அரசு மருத்துவர்களிலும் இது வந்து வசதிகள். குடும்ப நலம் அப்படிங்கிறது பெற்றோருடைய ஆரோக்கியம், அதில் மெயினாக தாய்மாருடைய ஆரோக்கியம், குழந்தைகளுடைய ஆரோக்கியம், எல்லாமே ஒன்று ஒன்று பின்னி பணிஞ்சது, சைக்கிள் தான் இது. ஒருத்தர் நல்லா இருந்தால் தான் இன்னொருத்தர் நல்லா இருக்க முடியும். அதனால் குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உணவு நல்ல ஆரோக்கியமான உணவு இருக்கணும், நல்ல சூழ்நிலையில் வளரணும், நல்ல மனநிலை இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்ப நலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த குடும்ப நலத்தை பெற்றோர்கள் உணர்ந்து அதை செயல்படுத்திக்கிட்டாங்கன்னா நல்லது. திருமணம் ஆனாலும் சரி ஆகலைனாலும் சரி 18 வயசு அப்படிங்கிறது தான் முக்கியம். அந்த 18 வயசு தான் சட்ட ரீதியாக திருமண வயது. இது எல்லாமே பாதிப்புகள் பெண்களுக்கு தானே இருக்குது இந்த சமுதாயத்தில். அதனால் இந்த 18 வயசுக்கு மேலே உங்களுக்கு வந்து திருமணம் ஆகியிருந்தால் இந்த குழந்தை பிறப்பை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 வயசு வரைக்கும் தள்ளி போடுறதுக்கு ஒரு தற்காலிக கருத்தடை முறைகள், ஒரு ஓசி பில்ஸ் அதாவது ஒரு கற்பத்தடை மாத்திரைகளோ அல்லது சாயா என்கிற நான் ஹார்மோனல் மாத்திரையோ அல்லது ஏதோ ஒரு அந்தாரா இன்ஜெக்ஷனோ அல்லது நீரோத்தோ கணவரை யூஸ் பண்ண சொன்னோம்னா இதை வந்து தள்ளி போடலாம். திருமணத்துக்கு ஏற்ற வயது, அதுக்கு பிறகு சரியான வயதில் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ள தாமதப்படுத்த வேண்டும். முதல் குழந்தை 20 வயசுக்கு முன்னாடி வேணாம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கணும். இது இல்லாமல் இப்போ முதல் குழந்தைக்கு இரண்டாவது குழந்தைக்கு நம்ம ஏற்கனவே வந்து இடைவெளி சொல்லிட்டோம். அது ஒரு பெண் கருவுற்ற காலத்தில் வீட்டில் மேற்கொள்ள வேண்டிய சாதகமான சூழ்நிலை உருவாக்குதல், தாய் சேய நலத்தை பாதுகாத்தல், பெண் கல்வியை மேன்மேலும் ஊக்குவித்தல். ஏற்கனவே பெண்கள் கல்வியில் நிறைய உயர்ந்துக்கிட்டு தான் வராங்க. நீங்கள் இப்போ ஒரு 10வது ரிசல்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆண்களோட பெண்கள் தான் விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கு, பாஸ் பெர்சன்டேஜ். ஆனால் கல்யாணம் பண்ணுறது பாருங்க, திருப்பி அப்படியே ரிவர்ஸில் போயிடுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு பெற்றோர்களுக்கும் போய் சேரணும். அவங்க தான் வந்து இதை கம்பல் பண்ணி பண்ணுறாங்க ஒரு சில இடங்களில். ஸோ இதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியது. இந்த டீனேஜ் பிரெக்னன்சி, டீனேஜ் மேரேஜ், இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விழிப்புணர்ச்சியோட நோக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக மக்கள் தொகை தினத்திற்கான விழிப்புணர்வு தகவல்கள் வழங்கினார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல். அடுத்த பாடலாக பேச்சுலர் திரைப்படத்திலிருந்து

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 8:30.
2: ஆகாஷ்வாணி மதுரை, மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸ். இசை மஞ்சரி. இன்றைய இசை மஞ்சரி நிகழ்ச்சியில் சிவகங்கை மோகன் அவர்கள் பாடியுள்ள பாபநாசம் சிவன் பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக தாயே ஏழை, பைரவி ராகம், ஆதி தாளம்.

0: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
0: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
0: நாம்
2: இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெச்எல். நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல்

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு

0: சொல்றாங்க. உமிழ்நீர் தான் மிக பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாம இவ்வளோ வேகமா சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ள போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்றதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெட்ஸில் சில நட்சத்திரங்கள் வானத்தில் மட்டுமல்ல மக்களின் இதயங்களிலும் என்றும் ஒளிர்கின்றன. அப்படிப்பட்ட அலியா புகழ்பெற்ற திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தனது நடிப்பால் காலத்தை வென்ற பாடல்களால் தலைமுறைகள் பலரின் நினைவில் நிலைத்திருக்கிறார். இன்றைய நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அவர்களின் மறக்க முடியாத பாடல்களை நினைவு கூர்வோமா? முதல் பாடலாக அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்தில் இருந்து உங்களுக்கு ஒலிக்கவிருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பாசம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெச்சில் நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் தெய்வத்தாய் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஆயிரத்தில் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அன்பேவா திரைப்படத்திலிருந்து.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11:00. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி 1269 கிலோஹெர்ட்ஸில் இனியாவும் நாளைய நிகழ்ச்சிகள் குறித்து நிகழ்ச்சியும் நேரமுமாய்

0: நாளை காலை 5:45 இருக்கு எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகும். 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் பயிறு வகை பயிர்களின் மூலம் பண்ணை வளப்படுத்துவது குறித்து ராமநாதபுரம் வேளாண் அறிவியல் நிலையம் முனைவர் வள்ளல் கண்ணன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் என் சொக்கலிங்கம் அவர்கள், 7:00 காலை தென்றல், 7:10 மதுர தென்றல். தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 நலமாய் வாழ ஆரோக்கியம் தரும் அற்புதமான ஊட்டச்சத்துக்கள் இரும்பு சத்துக்கள் பற்றிய தகவல் தருகிறார் உணவியல் நிபுணர் ஆர் செல்வ அபிராமி அவர்கள் பகுதி 2 கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கொச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள், 7:35 மதுர தென்றல், 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 மதுர தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், 8:30 மதுர தென்றல், 9:00 இசை பெட்டகம், 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 எனக்கு பிடித்த பாடல், 11:00 செய்தி சுருக்கம், 11:02 மதுர தென்றல், 12:00 நிகழ்ச்சியும் நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல். பனிரெண்டு 40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 கணித வாழ்வு முதுமை இனிதாக முதியோர் நல ஆர்வலர் ML பிரபா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 1:45 மாநில செய்திகள், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுர தென்றல், 2:40 இசை பயிற்சி சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 மதுர தென்றல், 4:00 நாடகம் YG மதுவந்தி அவர்களின் டாம் மீடியாஸ் வழங்கும் லக்ஷ்மி கல்யாண வைபோகம் மேடை நாடகம் எழுதியவர் ஆடைமூர்த்தி அவர்கள், இயக்கம் YG மகேந்திரன், அமைப்பு S அண்ணாமலை பாண்டியன் JJ, படைப்பு சென்னை வானொலி நிலையம். குட்டீஸ் நேரம் சிவகங்கை மாவட்டம் கோட்டையூர் முத்தையா அழகப்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களின் பல்சுவை நிகழ்ச்சி, 5:30 கிராமிய தென்றல் இயற்கையும் மனித வாழ்வும், மதுரை மாவட்டம் ஐயர் பங்களாவைச் சேர்ந்த டி உமாமகேஸ்வரி மற்றும் குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள், 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல், 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுர தென்றல், 7:10 ராமநாதபுரம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி கார்த்திகேயன் அவர்கள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுர தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுர தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 ரவிவாசி அகில பாரத சங்கீத சபா, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கில செய்திகள், 11:10 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani. The news read by Amrit Bhushan. Prime Minister Narendra Modi has concluded his historic 2-day visit to New Zealand and departed for India. The visit, the first by an Indian Prime Minister to New Zealand in over 4 decades, gave a major boost to bilateral ties. During the visit, Mr. Modi held talks.